4 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களின் வனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-5001. அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சிகள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களின் வனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதர நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. விதுஷாலினி, கார்த்திகா, சுமு மற்றும் மனைவி கலைச்செல்வி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு மாத்தலையிலிருந்து ரெய்னாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதோக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. திருக்கோணமலையிலிருந்து ஆஷா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று என்ன நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய பிரார்த்தனை செய்வதாக வெதமுலையிலிருந்து ஹரிஹரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நல்ல பல சுபகாரம் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்பா பாஸ்கரன், அம்மா நித்யா, தங்கை கிருத்திகா, தாத்தா நட்ராஜன் மற்றும் பாட்டி சரோஜா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குறிஞ்ச கிழந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், அசூர்தீன், அன்வர், ஜாரி, ரிகா, ஸ்ரீயாஸ் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல்கள் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமாய் அமைந்திட நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாரு. கலகலந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சப்பமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஐயா கண்ணு, அன்பு நண்பன் கிருஷ்ணபக்தன், ஈடன் இவர்களை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி. விடியல் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் யுதாகரன் மவுஜின் வட்டவளந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் ரொம்ப நன்றி யுதாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. 6:50 இதே தினம் வந்திருக்கிறாரு. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. திமுதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்திவெளியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்விகன் மற்றும் சஜிந்தா, சர்மிதன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் டிக்கோயா, தெருவாலை மீட்பிரிவு நேசரியிலும் துரைராஜ் வந்திருக்கிறாரு. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவர்ஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. வில்லன்கள தோட்டத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக நிமல்குமார் வந்திருக்கிறாரு. என்னுடைய அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மாரான சந்தூன், புவிலோஷன், விளக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நீலானி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி. விடியல் வசந்தம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். இந்த நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் மஸ்கேலியிலிருந்து மணிமோகன். வசந்தமிஃபம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சகோதரி முருகேசன், காளியம்மாள், காவ்யா, அமுதா, கார்த்திகேயன், கண்ணன், ஹரிஹரன், கலாநிதி, சுதர்ஷன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு முருகேசன் சோலைச்சேரி தென்காசி இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சி சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானோயா அருணா சுதன் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் நாங்களும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாரு. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்களின் வனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-5001. அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகவும் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களின் வனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை
நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்து மொழிக்கவிருக்கும் பாடல் இது அன்பு திரைப்படத்துக்காக.

மானஸ்தன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலிருந்தால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நீரும் அதிகாலை 5 மணி கடந்து 50 நிமிடம் ஆகும் இந்த வேளை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக்கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு தலவாக்கல் இருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்க நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருப்பாரு. பாடல் தெரிவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருப்பாரு. ரொம்ப நன்றி சிவகுமார். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பள்ளித்தனையிலிருந்து சண்முகராஜ் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஏட்டியாந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மஃப்ரூக் வந்திருக்கிறாங்க. பாலமுனையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி. நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அதே போன்று இன்றைய நாள் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கேரளில இருந்து ஹரி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை நேர வணக்கங்களோடு பசரியூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள் மற்றும் முகநூல் நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான விடியல் வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பூனாக்களிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சகோதரி. நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியை செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. மனைவி சித்ரா, மகள் பிரவஸ்திகா, லக்ஷ்மி மற்றும் மகன் அஸ்வந்த் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு முருகேஷ் வந்திருக்கிறாங்க தியகல வட்டவலையிலிருந்து. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாரு. யோகேஸ்வரன் தர்ணீகல ஸ்ரீ வாணி வீரா சைவ உணவகத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி கௌரி, மகள்மார்களான காமர்தா ஸ்ரீ, அம்திதா ஸ்ரீ, அதே போல தன்வயா ஸ்ரீ, அதே போல அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் அவர்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் தாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அவனாசி வைஜெந்திமாலா வந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கணிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு கட்டக்கலையில இருந்து முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனி காலை நேர வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளினி சிவானி ஜி. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் ஒளிக்கட்டும், புத்தகம் போலுணர்ந்த தொகுப்புகள் புத்துணர்வினை காலை வேளையில் நல்கட்டும், வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் பிறந்த நாள், திருமண நாள், புதிதாக திருமண பந்தத்தில் இணைகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறோம். பேருவலி ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நசார். அதே போல கேரளாவிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். கமல்ஹாசன், யசோதா, தச்சுரன் மற்றும் தனுஷ்யா, யுவின் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு கமல் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியில் அன்பு மகன் ரோஹித் வரன். அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு ஹப்புத்தலை தொடலாக்கலையில இருந்து இளையராஜா வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் அக்கா. நாங்கள் சபமல் கந்த கலா. இன்று எங்கள் மருமகன் 2வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை அப்பா மகேஸ்வரன், அம்மா மகேஸ்வரி, அண்ணா திவ்னேஷ், தாத்தா பாட்டி மற்றும் சித்தி பவானி, சித்தா வினோத், அத்தை மாமா மற்றும் அக்கா அஸ்விதா, யதுஷிகா மற்றும் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக தியாகு கலா நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க.
நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். நல்ல பாடல் வாழ்த்துக்கள். மனைவி லதா மற்றும் மகன் ராஜ் ஆனந்த் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. பெரிய நீலாவனை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல் இது ஐயா திரைப்படத்துக்காக.

என்ன பாடல் காலத்தாலும் அழியாத சில பாடல்கள் இருந்து கொண்டேதான் இருக்குது இல்லையா? சரி ஓகே, காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு முடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி.

இசை புயலின் இசையில் சிவாஜி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற இனிமையான பாடல திறந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த மணித்தியாக கூட நாங்களும் வந்திருக்கிறோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசுங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-0-3 அதே போல 0-1-2-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மேகமுடைய உத்தேகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசுங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொடுப்பேனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டெல்டோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவிலையே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்து ஐயக்கண நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சீம்குமார், ஈடன் மற்றும் அனிஃபா வசந்தகுமார் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இதழ் கஸ்கி நிகழ்ந்த லாசர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி டயானா, கிஷன் போல், அதே போல பிலிப்ராஜ், அதே போல அம்மா பாத்திமா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ரத்தனபுரியிலிருந்து விமலாதேவி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கவிஷ்கா வந்திருக்கிறாங்க, வெதமொழிந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஹரிஹரன் அவர்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாக்கள் இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. விஇலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்ற சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்பதோடு கணவர் விக்னேஸ்வரன், அதே போல தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், அதே போல ஆஷித், இமேஷா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கல்கியவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு மனு வந்திருக்கிறாங்க. கடுவலிந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. பண்டார வளைந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகிற்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு மல்காந்தி ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தர்ணிகள லோவர் டிவிஷன்ல இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, ஷாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்திரரேகா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல ஜெயக்குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரோபின் வந்திருக்கிறாரு. இதேவேளை பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வராஜ், ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வடியல் நிகழ்ச்சி. உங்களை பேசிட்டு உங்கள் சிவானி. வருகிறது பாடல், இது பிரியமான தோழி திருப்பத்துக்காக.

0: தசம் எஃப்எம் 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூலை மாதம் 10 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:58 மணி முதல் 7:28 மணி வரை, ராகு காலம் காலை 10:28 மணி முதல் 11:58 மணி வரை, இமகண்டம் பிற்பகல் 2:58 மணி முதல் 4:28 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் கவலை, கடகம் பரிவு, சிம்மம் நிம்மதி, கன்னி தனம் துலாம் வெற்றி, விருச்சிகம் ஏமாற்றம் தனுசு பரிசு, மகரம் சுகம் கும்பம் நலம் மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் கவலை, கடகம் பரிவு, சிம்மம் நிம்மதி, கன்னி தனம் துலாம் வெற்றி, விருச்சிகம் ஏமாற்றம் தனுசு பரிசு, மகரம் சுகம் கும்பம் நலம் மீனம் பாசம். இவை இன்றைய

இப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 22 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெண்குளவிலிருந்து அழகு சுந்தரமையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னதம்பி, அதே போல அம்மன்புரம் சுரேஷ், அதே போல செங்கடி ஸ்ரீமுருகன், கிண்ணையடி குமரகுரு, அதே போல தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வணக்கம் சிவானி, காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. இதேவேளை இதழ்கஸ்கிலிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சிவபாலன் தெய்வானி தம்பதியினுடைய செல்வ புதல்வன் சுரேஷ் மற்றும் கணேசன் நாகம்மா தம்பதியினுடைய செல்வ புதல்வி திவ்யா ஆகியோர் வந்து இன்றைய நாள் திருமண பந்தத்தில் இணைகின்றார்களாம். அவரை வாழ்த்துவதாக சித்தப்பா பொன்னையா, சித்தி வசந்த குமாரி, அதே போல சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமாக திருமண பந்தத்தில் இணைகின்ற சுரேஷ் மற்றும் திவ்யா அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. பேருவலை தர்க நகர் ரெம்சான் ரெய்ந்தாஸ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குமுத கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. நாவல பிடிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கிணிகித்தன கூல் போன் குரு வந்திருக்கிறாங்க. இதேவேளை கந்தப்பளை ஜோன் சித்ரன் வந்திருக்கிறாரு. ஆய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். திஸ்த மகாராம கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கிறேன் கீதா, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல வெதமூலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் லைனிகா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கடற்கலை ட்ரைட்டன் சந்தியாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்ல இருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. மதுரை சண்முசுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை வஸ்டன் ராஜா வந்திருக்கிறாரு. கந்தலாய் கே உவைதின் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், ஃபரீதா சத்தார், ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அரப்பநகர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜவார் மற்றும் சத்தார், கந்தலாய் கே உவைதின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்த அந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளை மதியம் 12 மணிக்கு மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின்

0: சுவையான நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 10 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிடலில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து வரும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் பணம் தூயதாக்கல் தடை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதான தகவல்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவாதத்தின் பொழுது பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்ற ஒரு விடயத்தினை பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர சபையில் தெரிவித்ததை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பலரும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல சாணக்கிய எம்பியும் ஒரு விடயத்தினை மையப்படுத்தியதான ஒரு கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த சட்டத்தில் போலீசாருக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகை வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இன்னும் பலரும் இது தொடர்பாக கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சிறை விவகாரம் குறித்த பல்வேறு தகவல்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த வன்முறையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாகவும் சிறை காவலர்களுடைய உயிரிழப்பு தொடர்பாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே பிரேத பரிசோதனைக்காக அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதான பல்வேறு தகவல்களை நாங்கள் இதன் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக முழு விசாரணை நடத்துவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்திருப்பதான ஒரு தகவலையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளாக பிரசுரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல எதிர்வந்த காலங்களில் இந்த போகம்பர மகாமோதர வளாகங்களை தற்காலிக சிறைகளாக பயன்படுத்துவதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதான தகவலை மையப்படுத்தியதான செய்தி நிமங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நீர்கொழும்பு சிறைக்கு விரைவில் மூடு விழா என்பது தொடர்பாக ஒரு ஊகத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது. எனவே என்ன விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பது, அது குறித்த தகவல்களையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அரச சபைகளில் விரிவான மறுசீரமைப்பு அவசியம் என்பதாகவும் தாமதங்களை தவிர்க்க மாவட்டங்கள் தோறும் தனித்தனி நிதி ஒதுக்க என்பதாக ஜனாதிபதியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக உங்களுடன் பேச இருக்கின்றோம். இன்னும் பல செய்திகள் முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேறியது பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் மூலம் 3-2 பெரும்பான்மை வாக்குகளால் சபையில் அங்கீகாரம், ஆதரவாக 154 வாக்குகள், எதிராக 2 வாக்குகள் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பரம், செல்வம் அடைக்கலநாதன் எதிர்ப்பு என்பதாக அதற்கு உபதலிப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. அதுபோல தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவகாரங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டதுடன் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல், திருத்த சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாதி நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய திருத்த சட்டம் மூலம் வாக்கெடுப்பின்றி சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல், திருத்த சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாதி நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தை தொடர்ந்து வாக்களிப்பு நடத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று முற்பகல் முதல் இடம்பெற்ற விவாதத்தை தொடர்ந்து இந்த விடயம் இவ்வாறு நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பதாகவே அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த செய்திக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்ட மூலத்தில் சில திருத்தங்களை பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதால் அதற்கான வாக்கெடுப்பை நடத்துமாறு சபை முதல்வரால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கோரியிருந்தார். இதன்படி நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அரசாங்கத்தின் தரப்பில் 154 பேர் ஆதரவாக வாக்களித்ததுடன் எதிர்க்கட்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பியான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் எதிராக வாக்களித்திருந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. இதன்படி பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் மூலம் 3-2 அதிகமான பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேவேளை நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்தச் சட்டம் மூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களுடன் சபையில் நிறைவேற்றப்பட்டதுடன் பயங்கரவாதி நிதியளிப்பு ஒடுக்குதல் மீதான சமவாய திருத்தச் சட்டம் மூலம் திருத்தங்கள் எதுவுமின்றி சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்திலும் இது குறித்த ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருந்தது. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயற்பாட்டுக்கு அரசியல் இடமில்லை, பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பணம் தூய்தாக்கல் தடை திருத்த சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்த சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாதி நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய திருத்தச் சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயற்பாடுகள் என்பது அரசாங்கத்தில் வந்த பின்னர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடன் தொடர்பட்டிருந்த அரசியல் குழுக்கள் தற்போது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் இது உறுதிப்படுத்தப்படுகிறது. பெரிய குற்றவாளிகள் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களுடைய பிரதிநிதிகளாக அரசியல்வாதிகள் செயற்பட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி, நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி திருட்டு பணத்தை சேர்த்து குற்றவாளிகளிடமிருந்து பணத்தை பெற்றும் தமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் அரசு அதிகாரிகள் மாளிகை வீடுகளையும் சொத்துக்களையும் வாங்கியிருக்கிறார்கள். இதுவும் நாடு வீழ்ச்சியடையவும் காரணமாகும். சொத்துக்களை சேர்த்த முறையை வெளிப்படுத்த முடியாமல் பல்வேறு அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். திட்டமிட்ட குற்ற வலையமைப்புடன் அரசு அதிகாரிகள் வங்கிகள் என்பன தொடர்புபட்டிருக்கின்றன. திருட்டு பணங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பயன்படுத்துவதற்காகவும் சில நிறுவனங்களும் சில சொத்து நிறுவன முகவர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயற்பாடுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றன. இது தொடர்பில் விசாரணைகள் நடக்கின்றன. முன்னாள் நீதியமைச்சரின் மகன் இதில் தொடர்புபட்டுள்ளதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. அதேபோன்று திட்டமிட்ட குற்ற கும்பல், போதைப்பொருள் கும்பல் மற்றும் ஆயுத கடத்தல் தொடர்பில் மிகுந்த அவதானத்தில் இருப்பதுடன் இதனை முற்றாக இல்லாது செய்வதற்காகவே நாங்கள் செயற்படுகிறோம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார்.
2: வியாபார கட்டில் சந்தா மெமீடம் லபாகனிமின் பாவிதா கரணும் நுழைவி பிரச்சனை ஹத பிலுத்துர
1: எனவே அதனோடு இருந்ததாக மற்றொரு முக்கியத்துவமான விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி வீரகேசரி தமிழன் ஆகிய பத்திரிகைகள் பிரதான தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம். பலாலி ராணுவ வைத்தியசாலையினுடைய காணியினையும் விடுவிக்க முடியாது என்பதாக அரசின் நிலைப்பாட்டை மையப்படுத்தியதாக தமிழன் பத்திரிகை ஒரு உபத்தலைப்பையும் விட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி நேற்றைய தினம் இந்த கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் முப்படையின் பயன்பாட்டில் இருக்கின்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போது விடுவிப்பதற்கான இயலுமை கிடையாது. பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற காணியை ராணுவ பராமரிப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. பலாலி பகுதி அதி அவதானமிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாலும் இந்த வலயத்துக்குள் இருக்கின்ற 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்திற்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளர்களுக்கு காணி அமைச்சினூடாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணியை விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றன. 2009 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 692 ஏக்கர் காணிகளை விடுவித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஓரிரு மாத காலப்பகுதியில் 243 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நிலையற்கட்டளை 27(2) கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுதே மேற்கண்டவாறு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு உரையாற்றிய அவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய காணிகளை ராணுவத்தினர்கள் கையகப்படுத்தவில்லை. அத்தியாவசிய தேவை மற்றும் பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் இந்த காணிகள் பயன்படுத்தப்படுகின்ற என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பலாலி விமான நிலையம் 7.74 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் விமான நிலைய அபிவிருத்தி பணிகளுக்காக மேலதிக காணிகள் தேவைப்படும் என்று சிவில் விமான சேவை அதிகார சபையானது விமானப்படை ஊடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே காணி அமைச்சு, நில அளவை திணைக்களம், அதுபோல முப்படை, பிரதேச செயலக பிரிவுகள் ஒன்றிணைந்து பொது கொள்கை அடிப்படையில் முரண்பாடற்ற வகையில் இந்த கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் ராணுவத்தினர் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை, தமது சுய தேவைக்காகவே பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், இது வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பலாலி ராணுவ வைத்தியசாலை கட்டிடத்தை புனரமைக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. இந்த வைத்தியசாலை 27.9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைத்தியசாலை புனரமைப்புக்கு 99.3 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டு 55 மில்லியன் ரூபாய் இதுவரையில் செலவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 42.11 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முப்படையின் பயன்பாட்டில் இருக்கின்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போது விடுவிப்பதற்கான இயலுமை கிடையாது. பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற காணி ராணுவ பயன்பாட்டில் இருந்து விடுவிக்க முடியாது. பலாலி பகுதி அதி அவதானமிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதனால் இந்த விடயம் இவ்வாறு செயற்படுத்த முடியாது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். எனவே பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தினையும் அவர் இதனால் தெரிவித்திருந்தார். அதுபோல நான் அண்மையில் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்தேன், பொதுமக்களுடன் கலந்துரையாடினேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மக்கள் மத்தியில் செல்லாமல் ஏதாவது சொல்லலாம், அது எமக்கு பிரச்சனை இல்லை. மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு காணிகளை விடுவிக்க முடியாத காணிகளுக்காக மாற்று காணிகளையோ அல்லது இழப்பீடோ வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கைகளை தற்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்திலே இவர் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர நேற்றைய தினம் சபையில் தெரிவித்த கருத்துக்களாக அந்த கருத்துக்கள் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோலவே மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை, அதுபோல தமிழன் பத்திரிகையின் உட்பக்கங்களிலும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது பல்வேறு தரப்பினர் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சுஜீவ சேனசிங் எம்பி தெரிவித்த ஒரு கருத்து தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசரித்திருக்கின்றன. நீதித்துறையை அரசியல் மயமாக்க முயல்கிறது அரசாங்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குற்றப்புலாய்வு திணைக்களத்தை அரசியல் மயமாக்கியுள்ள அரசாங்கமாக இறுதியாக நீதிமன்றத்தை அரசியல் மயப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்துக்கு நாட்டை நிர்வகிக்க முடியாமல் போகும் போது அனைவரையும் அடக்கும் நடவடிக்கைகளையே தற்போது கையில் எடுக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியான சுஜீவ சேனசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழன் பக்கத்திலேயே 3ஆம் பக்கத்தில் இது குறித்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் பொழுதுதான் இந்த விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. அரசாங்கத்தினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வியடைந்திருக்கின்றன, அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. அதனால் இன்று விவசாயிகள் வீதிக்கு இறங்கியிருக்கிறார்கள். பட்டதாரிகளுக்கு தெரிவித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால் இன்று அவர்கள் போராட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள். ஆனால் தமக்கு எதிராக செயற்படுபவர்களை அடக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அரசாங்கத்தினுடைய நிலக்கரி கொள்ளை, அதுபோல கொள்கலன் திருட்டு உள்ளிட்ட பல மோசடிகளுக்கு எந்த தீர்வும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கம் மீதப்படுத்தி கையளித்து சென்ற கையிருப்புகளும் தற்போது குறைவடைந்திருக்கின்றன. வெளிநாட்டு செலாவணி வீழ்ச்சியடைந்திருக்கிறது. பொருளாதார அபிவிருத்தி வேகம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இவ்வாறு அனைத்தும் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான வேலை திட்டமாகவே தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அரசியல் மயமாக்கப்பட்டு அது தங்களுக்கு தேவையானவர்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசியல் மயமாகி இருக்கிறது. தற்போது நீதிமன்றத்தையும் அரசியல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்காகவே உயர்நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுடைய நீதியரசர்களுடைய வயதெல்லையை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்தை கைப்பற்றி தங்களுக்கு எதிரானவர்களை சிறையில் அடைப்பதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது பிரதானமாக சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே பல்வேறு முக்கியமான கருத்துக்களை மையப்படுத்தியதாகவே அவருடைய விடயம் இன்றைய தினம் பத்திரிகையிலும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் இது குறித்த ஒரு செய்தி ஒன்று பிரசுரமாக இருந்ததை நாங்கள் காணலாம். குறிப்பாக சாணக்கியன் ராசமாணிக்க எம்பி சபையில் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டத்தில் போலீசாருக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டம் போன்று தமிழர்களை பாதிக்கக்கூடிய மேலும் ஆபத்தான சட்டங்கள் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும். சாணக்கி எம்பி அபாய எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பணம் தூய்தாக்கல் சட்டத்தின் பிரகாரம் எவரேனும் ஒருவருடைய சொத்தை முதல் கட்டமாக 14 நாட்களுக்கும் இரண்டாம் கட்டமாக 21 நாட்களுக்கும் முடக்க போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படும். எனவே நீதிமன்றத்தினுடைய அனுமதியை கூட பெற வேண்டிய அவசியம் இல்லை. போலீசாரின் எண்ணங்கள் மற்றும் சந்தேகம் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துமாகவே இந்த அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு வழங்குங்கள் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று தினம் சபையில் தெரிவித்திருந்தார்.
2: Without having to go in front of a judge, a police officer is able to extend a freezing order for 14 days and then another 21 days under Clause 9, Section 8 of the Prevention of Money Laundering Act. Now the police can misuse this law.
1: பணம் தூய்தாக்கல் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த புதிய சட்டமூலத்தில் போலீசாருக்கு எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவை கிடையாது. போலீஸ் சேவையில் 80,000 உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனக்கு நற்சான்றிதழ் வழங்க முடியாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அண்மையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சட்டம் இயற்றப்பட்டால் போலீசாருக்கு வரையறையற்ற அதிகாரம் வழங்கப்படும். இதனால் ஊழல் மோசடிகள் தீவிரமடையும் சாத்தியமும் தோற்றம் பெறும். இந்த அதிகாரம் மற்றும் பொறுப்பை நீதிமன்றத்துக்கு வழங்குங்கள் என்றே நாங்கள் வலியுறுத்துகிறோம். பணம் தூய்தாக்கல் சட்டத்தின் பிரகாரம் எவரேனும் ஒருவரின் சொத்தை முதல் கட்டமாக 14 நாட்களுக்கும் அதன் பின்னர் 21 நாட்களுக்கும் முடக்க போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்படும். நீதிமன்றத்தின் அனுமதியை கூட பெற வேண்டிய அவசியம் இல்லை. நிதி கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டமூலத்தில் 24 பிரிவுக்கு அமைய குழு ஒன்று நியமிக்கப்படும். இந்த குழு பாராளுமன்றத்துக்கு கூட பொறுப்பு கூற கடமைப்படவில்லை. அமைச்சரவைக்கு மாத்திரம் அறிக்கையிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது முறையற்றது. எதிர்மறையான விளைவுகள் இதனால் ஏற்படும். அதேபோல நிதி புலனாய்வு பிரிவுக்கும் எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்கும் ஏதும் அறிவித்ததாக ஏற்பாடுகள் குறிப்பிடப்படவில்லை. புதிதாக உருவாக்கப்படும் கட்டமைப்புக்கு எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கப்படும் போது நாட்டில் கருப்பு சந்தை முறைமை உருவாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் விசாரணை தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவார்கள். எனவே எமது மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஒவ்வொரு வாரமும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள். எமது கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்களும் இவ்வாறு விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள். தமது உறவுகள் பணம் அனுப்பினாலும் விசாரணைக்கு அழைக்கும் தன்மையை காணப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் சட்டமானால் ஏதும் நடக்கலாம். எனவே போலீசாருடைய சந்தேகத்தின் அடிப்படையில் சொத்துக்கள் மாத கணக்கில் முடக்கப்படலாம். நீதிமன்றத்தினுடைய அனுமதியை கூட பெற வேண்டிய தேவையில்லை. வடக்கு மற்றும் கிழக்கில் எமது மக்கள் போலீஸ் ராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியில் நெருக்கடியில் வாழ்கிறார்கள். போலீசாரின் சந்தேகங்களால் பலர் பாதிக்கப்படலாம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்காது. அப்போது ஆட்சிக்கு வருபவர்கள் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவரால் இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இதே சந்தர்ப்பத்தில் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாகிறது. ஊடகத்துறை பிரதியமைச்சரை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதியமைச்சர் கௌஷல் யாரிரத்ன இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். பாதாள போதை கடத்தல் செயற்பாடுகளில் பெருமுனவை பின்தள்ளிய ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை சரித் அபேசங்கவிடமிருந்து சஜித்துக்கு 1 கோடி சன்மானம் சபையில் ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌஷல்யா ஆரிரத்ன என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாதாள செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களில் இதுவரை காலமும் முன்னிலையில் இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பின்தள்ளி ஐக்கிய மக்கள் சக்தி முன்னேறியுள்ளதாக ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌஷல்யா ஆரிரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாதாள உலக குழுக்களிடமிருந்து பெற்ற லஞ்சத்தில் 1 கோடி ரூபாவை சரித் அபேசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கினார் என்றும் அவர் சபையில் தெரிவித்திருந்தார். எனவே போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச் செயல்களை ஒழிப்பதற்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் அரசாங்கம் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் காணலாம். பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட யுகான் விக்ரமசிங்க தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருக்கிறார். அவர் நேற்று காலை போதுப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
3: மத்ராவை பிரவாகனை கிரமின் இதழ் அஹூனா எனிசா மத்ரா பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட்ட யுஹான் விக்ரமசிங்க தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இவர் நேற்று காலை போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் கூறியதை கேட்டு பார்லமெண்ட் உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா ஏன் கோபமடைவது நியாயமானது? இதனால் இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் எந்த ஒரு உறுப்பினருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை என கூற்றை கேட்டு கோபமடைந்த ஹர்ஷடி சில்வா போன்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சில உறுப்பினர்கள் குற்றம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிராக எமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்ற போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் அரசாங்கம் கைவிடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நேற்று கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே நீங்கள் படித்தவர், எனவே உங்களிடமிருந்து இவ்வகையான கருத்துக்கள் வரும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்ற கருத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று தினம் சபையில் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சஜித் பிரேமதாசு இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி நேற்று தினம் சபையில் பேசியிருக்கிறார். தயாசிரியை கைது செய்ய அரசாங்கம் நாடகம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய இரண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனவே அரசியல் பழிவாங்கலுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேர்க்கவே கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றி வருகிறது. பொய்யான குற்றச்சாட்டுகளை புனைந்து அவரை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இந்த அரசியலால் தற்போது அரசியல் பழிவாங்கல் ஒன்று அரங்கேற்றப்படுகிறது. தயாசிரி ஜெயசேகர எம்பியை இலக்கு வைத்து பாரிய அளவிலான பழிவாங்கல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2019 கருணை அடிப்படையிலான கொடுப்பனவாக 5 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் மருத்துவ சிகிச்சைக்காக இதனை பயன்படுத்தியிருக்கின்றார். 8,68,000 ரூபாவை செலவழித்துவிட்டு சரியான பற்றுச்சீட்டுகளை வழங்கவில்லை என கூறி விசாரணைகளை நடத்தி அவரை கைது செய்ய அரசாங்கம் தயாராகி வருகிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கருணை அடிப்படையிலான கொடுப்பனவுக்கு பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எனவே அரசாங்கத்தின் சமூக ஊடக அடிமைகளை பயன்படுத்தி தயாசிரி ஜெயசேகர தவறான பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பித்து தமக்கு கிடைத்த சலுகையை தவறாக பயன்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை புனைந்து அவரை கைது செய்ய திட்டமிட்டிருக்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார்.
4: அதிகரண ඇමතිවරයා ප්‍රමුඛ රජය බන්ධනාගාරවල තිබෙන පීඩනය ගැන නෙවෙයි හොයලා බැලුවේ කොහොමද ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ මිනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස 65 67 කරන්නේ අභියාචනා අධිකරණ මිනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස 63 65 කරන්නේ.
1: எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. நீதி அமைச்சர்களுடைய, அதாவது நீதிபதிகளுடைய வயதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து, நீதிபதிகளுடைய காலத்தை நீட்டுவதற்கான விடயங்கள் குறித்தும் நேற்றைய தினம் அவர் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதான விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவது வெக்கக்கடானது, தயாசிரி ஜெயசேகருடைய உரிமைகளுக்காக நாம் முன்னிற்போம் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினமும் அவரால் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. சிறுவர் பாதுகாப்புக்கு நெருக்கடி, சிறார்களுடைய அடிப்படை உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சஜித் குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய தினம் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தமிழன் பத்திரிகை ஒரு செய்தியை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். சிறுவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கை உள்நாட்டு சட்ட கடமைகளுக்கும் பல சர்வதேச கடன்பாடுகளுக்கும் பொறுப்பு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டினுடைய சிறுவர் பாதுகாப்பு துறையிலும் பாரதூரமான இயங்கு தன்மையில் காணப்படும் குறைபாடுகள், தீர்க்கப்படாத முறைப்பாடுகள் மற்றும் தாமதமான நீதித்துறை நடவடிக்கைகள் ஆகியவற்றால் சிறுவர்களுடைய அடிப்படை உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிகிறது என்ற விடயத்தினையும் அவர் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கூடியதாக இருந்தது. அதுபோல நேற்றைய தினம் மற்றொரு அமைச்சருடைய கருத்தை மையப்படுத்தியதான செய்தியும் இன்றைய தின பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. சிறு, குறிப்பாக தோட்ட மக்கள் இதுவரை எழுதியிருக்கின்ற உரிமைகளை மீளப்பெறும் வேலை திட்டங்கள் ஆரம்பம் என்பதாக சமையல் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் காணலாம். இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் வெளியாகின்ற ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். சபையில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தோட்ட மக்கள் இதுவரை இழந்திருக்கின்ற உரிமைகளை மீளப்பெறும் வேலை திட்டங்கள் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தோட்ட தொழிலாளர்கள் இதுவரை இழந்திருக்கின்ற அடிப்படை உரிமைகள் வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் முதற்கட்டமாக இலங்கை இந்தியா இணைந்த வீட்டுத் திட்டத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் நிதியில் மேலும் 5000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பார்லமெண்டத்தில் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் பி ஆரியவன்ஸ் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தன.
1: சமஹரலா ரூபியல் 10ක් 50ක් ரூபியல் 100ක් වතු වැටුප කම්කරුවක වැඩි කරලා දුන්නා. නමුත් ලංකා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට රාජ්‍ය සේවකව ගත්තත් වතු කම්කරුවක් ගත්තත් උද්ඝෝෂණයක් නොකර පෙස්සමක් ගහන්න නැතුව වැඩ වර්ජනය නොකර පාසල් වහන්න නැතුව රෝවල් වහන්න නැතුව දලු කඩන එක නවත්තන්න නැතුව කර්මාන්ශාලාවල වැඩ නවත්තන්න නැතුව ආර්ථිකය බිඳවට්ටන්න නැතුව ඔවුන්ගේ අයිතිවාසිකම් ලබා දෙන රජයක් මේ රටේ ඇවිල්ලා තියෙනවා.
0: அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்று சுமார் 2 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் வரலாற்றில் முன்னொரு போதும் இல்லாதவாறு மலையக பகுதிகள் வேகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. உபயோகத்திற்கு உட்படுத்தப்படாத நிலங்களை முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் சிறுதோட்ட உரிமையாளர்களுக்கு QR முறை மூலம் உரம் வழங்கும் நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது உர விநியோகத்துக்கென முறையான திட்டங்கள் இருந்திருக்கவில்லை. 2024 சிறு தேயிலை தோட்டத்துறைக்காக 13,000 மெட்ரிக் டன் உரம் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நாம் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு QR முறைமையின் கீழ் உரம் வழங்கும் நடவடிக்கையை முன்னெடுத்தோம். நாம் கடந்த வாரம் இறுதி பகுதி வரை QR முறைமையின் கீழ் 191,000 பேருக்கு உரம் வழங்கியிருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவருடைய விடயத்தை மையப்படுத்தியதாக மற்றும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். அதாவது மாலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. பசறை கணவர் அளவில் 57 வீடுகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாடல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்திய அரசின் உதவியுடனும் இலங்கை அரசின் ஒத்துழைப்புடனும் செயற்படுத்தப்படும் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் பசறை பிரதேச செயலாளர் பிரிவில் கனவரல்ல பகுதியில் 57 வீடுகள் நிர்மாணிக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கையின் இந்திய தூதுவர் ஹர்வித் சிங் கலந்து கொண்டிருந்தார். மலையக மக்களுக்கு பாதுகாப்பான தரமான கௌரவமான வீடுகளுக்கு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மண் சரிவு அபாயத்துக்கு ஆளாகியிருக்கின்ற கனவரல்ல பகுதியில் 57 குடும்பங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட பாதுகாப்பான 57 புதிய வீடுகள் அமைக்கப்பட இருக்கின்றன. 2014 ஆண்டிலிருந்து கடினமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வந்த இந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்பு சூழல் மேம்பட்ட வாழ்க்கை தரமும் வழங்கப்படுவது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீடும் கட்டுவதற்கு இந்திய அரசு தலா 28 லட்சம் ரூபாய் நிதி வழங்குகிறது. கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இலங்கை அரசு வீடு ஒன்றுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, ஒரு வீடு என்பது சுவர்களும் கூரையும் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, மரியாதை மற்றும் எதிர்காலத்தினுடைய அடித்தளமாகும். எந்த குடிமகனும் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டும் என்பதை அரசினுடைய பாதுகாப்பான சூழலில் வாழ வேண்டும் என்பதை அரசினுடைய பிரதானமான கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இந்திய அரசுடன் நிலவும் நட்புறவு மூலம் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவது மகிழ்ச்சி அடைகிறது. தோட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு தொடர்ந்தும் செயற்படும் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் உள்ளிட்ட இன்னும் பலரும் கலந்து கொண்டதாக இந்த செய்தி கூறப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கிறோம். குறிப்பாக தினகரன் பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அரசு சபைகளில் விரிவான மறுசீரமைப்பு, தாமதங்களை தவிர்க்க மாவட்டங்கள் தோறும் தனித்தனி நிதி ஒதுக்கீடு, யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியது இருக்கிறது. இன்றைய தினம் பிரதான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியுடைய கருத்தை மேற்கோட்பாட்டி இந்த செய்தியை பிரசுரம் பெற்றுகிறது. கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக இதனை தெரிவித்திருக்கின்றார். பொதுச் சேவைகளை செயற்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கி மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருந்தது. முக்கியமான பல்வேறு விடயங்கள் மையப்படுத்தியதாக ஜனாதிபதியினால் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகையிலும் இதுகுறித்த பிரதானமான செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையும் அதனை பிரசுரித்திருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதி ஒதுக்கீட்டை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தினுடைய முதன்மை நோக்கம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுச்சேவைகளை மிகவும் செயற்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதும், மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்று மாவட்ட மட்டத்திலான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இந்த மாநாட்டினுடைய நோக்கங்களாகும். அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுடைய முன்னேற்றம், அமைச்சர்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, மாவட்ட மட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை இனங்கண்டு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை முன்மொழிதல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் பொறுப்புகளை ஒப்படைத்தல் ஆகியன இங்கு மேற்கொள்ளப்பட்டன. மக்களுடைய உயிர் பாதுகாப்பிற்காக அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மீண்டும் குடியேறுவதற்கு அனுமதிக்காதிருக்கவும், அத்தகைய பகுதிகளுக்கு மின்சாரம் மற்றும் நீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அனுமதியை வழங்காதிருக்கவும் பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் பொழுது வலியுறுத்தப்பட்டது. மத்திய மலைநாட்டினுடைய முக்கியத்துவம் மிக்க நிலப்பரப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்காக விசேட அதிகாரங்களை கொன்ற அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கும் பணிகளுடைய முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி வினவியதுடன் அதற்கான சட்ட மூலம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த வருடத்தில் புதிய அதிகார சபையினுடைய பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படப்பட்டது. மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினையை விரைவாக தீர்ப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என வலியுறுத்திய ஜனாதிபதி, யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 13,000 குடும்பங்களை அடுத்த வருடத்தில் மீள்குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளுக்கு உள்ளாகும் பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான வீடுகளில் குடியேற்றும் வேலை திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பல்வேறு காரணங்களினாலும் அரசியல் தேவைகளினாலும் முறையற்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் கைவிடப்பட்டிருக்கின்ற வீடமைப்பு திட்டங்கள் குறித்தும் இங்கு அவதானம் செலுத்திய ஜனாதிபதி, இதுகுறித்து விரைவான கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாத்திரம் இனங்கண்டு அவ்வீடுகளில் பணிகளை நிறைவு செய்வதற்காக வீட்டு உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று வீடுகள் மற்றும் ஏனைய கட்டுமானங்களின் பொழுது முறையான திட்டம் ஒன்றின் கீழ் செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, தென்மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறையற்ற கட்டுமானங்கள் காரணமாக பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கட்டுமானங்களை முறையான திட்டம் ஒன்றின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். தேவையை கருத்தில் கொண்டு ராணுவ முகாம்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மக்களின் காணிகளை விடுவிக்கும் அதேவேளை ஏனைய விசாலமான காணிகளை முதலீட்டாளர்களுக்காக வழங்குவதற்கும் அவதானம் செலுத்த நடவடிக்கைகளுக்காக காணிகளை வழங்கும் போது வனவள மற்றும் வன ஜீவராசிகள் வளையங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். தரமான அரசு சேவை ஒன்றிற்காக அரசு துறையில் விரிவான மறுசீரமைப்பின் அவசியத்தை இங்கு வலியுறுத்திய ஜனாதிபதி, அரசு சேவையினுடைய செயற்திறனை அதிகரிப்பதற்காக செயற்திறனற்ற நிறுவனங்களை அகற்றுவதற்கு திட்டமிட்டுவதாகவும் தெரிவித்திருந்த விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அவரால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கலாம். சுகாதார சேவையை வலுப்படுத்த அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதி அனுரோக்குமார் அறிவித்தல் என்பதாக மற்றும் ஒரு செய்தியையும் நாங்கள் காலை முரசு பத்திரிகையில் காணக்கூடியதாக இருந்தது. வெறும் சீர்திருத்தங்களுக்காக அப்பால் சென்று இந்த நாட்டினுடைய சுகாதார சேவையை சர்வதேச மட்டத்தில் தரமான நிலைக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும், அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரோக்குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்துவதற்காக ஆரோக்கிய நல்வாழ்வு சேவை மையங்களை அமைக்கும் வேலை திட்டங்களுடைய முன்னேற்றம் குறித்தும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டதுடன், ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன் பொழுது அறிவுறுத்தல் வழங்கினார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் உள்ள ஒவ்வொரு பிரிவினாலும் 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன் பொழுது தனித்தனியாக ஆராயப்பட்டதுடன், 2027 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதில் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய சுகாதார சேவையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக விஞ்ஞான அடிப்படையிலான மூலோபாய முன்மொழிவுகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி இதன் பொழுது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய தொழில்நுட்பம் மாற்றம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட வசதிகளை நாடளாவிய ரீதியில் உள்ள மக்கள் பெறக்கூடிய வகையில் நிறுவுவதன் மூலம் சுகாதார சேவையின் தரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் மூலம் அரசு வைத்தியசாலை கட்டமைப்பு மூலம் மக்கள் செயற்திறனான மற்றும் தரமான சுகாதார சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தனியார் துறையினரிடம் சுகாதார சேவையை பெறும் பொழுது ஏற்படும் அதிக நிதிச்சுமையை குறைத்துக் கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். சுவசரிய சேவையை வலுப்படுத்துவதுடன் வைத்தியசாலைகளுக்கான ஆம்புலன்ஸ் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாரம்பரிய வேன் ரக வாகனங்களுக்கு பதிலாக சர்வதேச தரத்திற்கு இணங்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்ட ஆம்புலன்ஸ்களை மாத்திரம் பெற்றுக் கொள்வது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கங்களினால் மூலதன செலவுகள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக தடைப்பட்டிருந்த முனராகலை மாவட்ட வைத்தியசாலையினுடைய 5 மாடி கட்டிட தொகுதி, திருகோணமலை, அம்பாறை, சிலாபம் ஆகிய வைத்தியசாலைகளுடைய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் உட்பட சுகாதாரத்துறையினுடைய 26 பாரிய நிர்மாண திட்டங்கள் தற்போது அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனோடு சேர்த்து தற்போது 48 நிர்மாண திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடின்றி வழங்குவதை உறுதி செய்வதற்காக மருந்து கொள்வனவு தொடர்பில் நிலவும் பிரச்சினைக்கு தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை கண்டறிவது குறித்தும் இதன் பொழுது விரிவாக பேசப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே சுகாதாரத்துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் கீழ் நோயாளிகளுடைய அறிக்கைகளை எந்த ஒரு வைத்தியசாலையிலிருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒருங்கிணைந்த வலையமைப்பை நிறுவுவதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதார சேவையில் முறையான பணியாளர் மீளாய்வை மேற்கொள்வதற்கும் அதனை முன்னெடுக்கின்ற பொழுது புதிய வைத்தியர்களை எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் சுகாதார பணியாளர்களை புதிதாக பணி அமர்த்துவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் நிதியமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இங்கு பேசப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல பிரதமர் தலைமையிலான ஒரு சந்திப்பும் இடம்பெற்றிருப்பது அது குறித்ததான தகவலும் இன்று தின பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. தொழில்நுட்ப கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபக்குழு பிரதமர் தலைமையில் கூடியது என்பதாக காலை முரசு பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திணைக்களத்தின் கீழ் இருக்கின்ற 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை உபக்குழுவினுடைய 3rd கூட்டம் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதன் பொழுது தொழில்துறையில் புதிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தொழிற்கல்விக்கான புதிய பாதைகளை திறந்து விடுவதற்கான ஒரு முன்னோடி நகர்வாக இந்த 25 தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளை அபிவிருத்தி செய்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுரா கர்ணாதிலக்கு உள்ளிட்ட இன்னும் பல அமைச்சர்களும் பிரதியமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்ததான தகவல்களையும் நாங்கள் அதில் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் தகவல்களை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த பாதாள உலக குழு உறுப்பினரான தெம்பிலி லஹிர்வினுடைய வீடு தீக்கிரையாக இருக்கிறது என்பதான ஒரு செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அது குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.

விளம்பரடைவுகளின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. பாதாள உலக குழு உறுப்பினரான தம்பிலீலா ஹிரோனுடைய வீடு தீக்கிரை, அவரின் தாயார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாதாள உலக குழு உறுப்பினர் என கருதப்படும் தம்பிலீலா ஹிரோ என்பவருக்கு சொந்தமான மித்தனிய ஜூலம்பெட்டிய பகுதியில் உள்ள வீட்டின் மீது நேற்று முன்தினம் இவ்வகையான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இரவு இனம் தெரியாத குழு ஒன்று தீ வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வீட்டில் லஹிருவின் தாய் மட்டுமே இருந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் அவர் எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார் என்பதாக அது குறிப்பிடுகிறது. வீட்டினுடைய ஒரு பகுதி தீயில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்து மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தாக்குதலை நடத்திய சந்தேக நபர்களை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறை வன்முறை, துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு மரண அச்சுறுத்தல், கலவரத்தை திட்டமிட்ட கைது மீது பூசவில் தாக்குதல் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகையிலும் குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையுடைய முதற்பக்கத்திலும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற கலவரத்தின் பொழுது கைதிகள் பிரதான வாயிலை உடைத்துக் கொண்டு துப்பாக்கி தப்பித்து செல்வதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு கைதிகளிடமிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான அச்சுறுத்தல்களை தொடர்ந்து அந்த அதிகாரியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பொழுதிலும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அந்த அதிகாரி தனது கடமைக்கு திரும்பியிருந்தமே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறை கலவரத்தை திட்டமிட்டார் என்று கூறப்படுகின்ற கட்டுவெல்லகம சுரேஷ் எனும் கைதி தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பூச சிறையில் வைத்து மற்றொரு கைதிகள் குழுவினரால் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலில் அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. விசாரணைகளின் அடிப்படையில் சுரேஷ் என்பவர் மேலும் 13 கைதிகளுடன் இணைந்து இந்த கலவரத்தை திட்டமிட்டிருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர்களில் ராக்கி என அழைக்கப்படும் கைதியும் ஒருவர் ஆவார். கலவரத்தின் போது சிறை அதிகாரிகளுக்கு உணவு மற்றும் பானங்களை விநியோகிக்க உதவியதன் மூலம் தான் குற்றமற்றவர் என தோற்றம் அளித்து சந்தேகங்கள் தவிர்க்க ராக்கி முயன்றிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்ற விசாரணைகளில் ஒரு பகுதியாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து 22 ரிப்பீட்டர் வகை துப்பாக்கிகள் மற்றும் 10T58 ரக துப்பாக்கிகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்தும் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்திலும் ஒரு செய்தி இதனோடு இணைந்த செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தலைகளில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் சிறை காவலர்கள் உயிரிழப்பு, 14 கைதிகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய மரணம், பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறையில் உயிரிழந்த சிறை காவலர்களுடைய பிரேத பரிசோதனைகள் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதை வெளிப்படுத்தியிருப்பதோடு சிறை காவலர்கள் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய திகதிகளில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறை காவலர்கள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே குறித்த பிரேத பரிசோதனையில் 14 மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களாலும் மேலும் 10 மரணங்கள் தாக்குதல்களாலும் நிகழ்ந்ததாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிறை காவலரின் மரணம் குறித்த தகவலும் நேற்றைய தினம் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டதன் பிரேத பரிசோதனை தொடர்பான சான்றுகள் விரைவில் நிறைவடையும் என்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதற்கமைய உயிரிழந்த 7 சிறை காவலர்களுடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனை நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதுடன் 1 சிறை காவலரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த காவலர்கள் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. மண்டையோட்டிற்கு பலத்த சேதம், மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக இந்த மரணம் சம்பவித்திருப்பதாக தெரிய வருகிறது. அத்தோடு காவலர்களுடைய உடலின் பல பகுதிகளிலும் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதேவேளை உயிரிழந்த 20 கைதிகளில் அடையாளம் கண்டப்பட்ட 16 பேரினது பிரேத பரிசோதனை இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய 5 திகதியன்று இடம்பெற்ற மோதலின் பொழுது உயிரிழந்த 2 கைதிகளும் கடுமையான தாக்குதல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனைய 14 கைதிகளுடைய மரணம் துப்பாக்கிச்சூடு காரணமாக சம்பவித்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை உயிரிழந்த 73 வயதான இந்திய பிரஜினுடைய சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிறை காவலருடைய
மரணம் தொடர்பாக மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நீர்கொழும்பு போலீசாரினால் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து விசாரணைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கையளிக்குமாறும் நீர்கொழும்பு நீதவான் சிலினி பெரேரா உத்தரவிட்டிருக்கின்றார். சம்பவத்தில் 12 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் பாரதூரமான ஒரு சம்பவமாக இது குறித்த தகவல்கள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கிறோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது தொடர்பான தகவல்கள் பிரதான செய்திகளாக வெளியாக இருந்தன. வீரகேசரி பத்திரிகையுடைய 6ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. விமலுக்கு விதிக்கப்பட்ட நட்ட ஈட்டை உறுதி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நெத்த வெனவட்ட எத்த இல்லாததற்கு பதிலாக உண்மை என்ற புத்தகத்தை அச்சிட்டதன் மூலம் புலமை சொத்து சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக டில்வின் சில்வாவுக்கு 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் ரூபாய் பணத்தை நட்டகடாக செலுத்துமாறு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவுக்கு விதித்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதி செய்திருப்பதாக செய்தி குறிப்பிடுகிறது. நீதிபதிகளான ஜனக் டி சில்வா, ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் கே பி விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் அமர்வு முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்ட பொழுதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வெளியிட்ட இந்த புத்தகத்தில் டில்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணி கட்சியில் இருந்தபொழுது கட்சியினுடைய செயற்குழுவுக்கு முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் முன்மொழிகள் ஆகியனவும் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தனது புலமை சொத்துரிமை மீறப்பட்டுள்ளதாக கூறி டில்வின் சில்வா தொடர்ந்த வழக்கை விசாரணை செய்த கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் இந்த புத்தகத்தின் உண்மையான உரிமை டில்வின் சில்வாவுக்கே உரியது என 2019 ஜனவரியில் தீர்ப்பளித்தது. நட்டையீடு செலுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த தீர்ப்புக்கு எதிராக விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்த நீதிபதி ஷிரான் குணரத்ன கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் இழப்பீடு செலுத்துமாறும் தெரிவித்த உத்தரவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தலையிடாது என தனது தீர்மானத்தை அறிவித்திருந்தார். அத்துடன் புத்தகத்தில் உள்ள டில்வின் சில்வாவுக்கு சொந்தமான JVP ஆவணங்கள் மீண்டும் அச்சிட்டு விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் விமல் வீரவன்சவுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த வழக்கில் டில்வின் சில்வா சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரேஸ், விமல் வீரவன்ச சார்பில் சட்டத்தரணி நிஷான் பிரேமதிலகவும் முன்னிலையாக இருந்தார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பாவுக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழு வழக்கு தாக்கல் என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை 2ஆம் பக்கத்தில் இது குறித்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தொழிலதிபரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. இலங்கை முதலீட்டு சபை தொடர்பான விடயம் ஒன்றை இலகுப்படுத்துவதற்காக லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன குறித்த லஞ்சத்தை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குறித்த லஞ்ச பணம் அவருக்கு 2013ஆம் ஆண்டில் செலுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அதில் விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். எனவே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் தற்பொழுது அதிகரித்து வருகின்ற நிலையில் அது குறித்த பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் டெங்கு தாக்கத்தினால் 60 பேர் பாதிப்பு, 13 தொடக்கம், 15 வரையான விழிப்புணர்வு நடவடிக்கை மாவட்ட செயலக கூட்டத்தில் முடிவு என்பதாக அதற்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்தில் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் டெங்கு நோயின் தாக்கத்தினால் 60 பேர் பாதிக்கப்பட்டதுடன் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை அது 65 உயர்ந்துள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனைய பத்திரிகைகளும் இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையிலும் இதனுடன் இந்த ஒரு செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. அதாவது தற்பொழுது டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனை மையப்படுத்தியதாகவே அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருந்ததை நாங்கள் காணலாம். டெங்கு மரணம் 45 உயர்வு, 65,000 கடந்த தொற்றாளருடைய எண்ணிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோயுடைய தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்து வருகிறது என்பதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நிலவரப்படி நாடு முழுவதும் பதிவாக
பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை 65,034 அதிகரித்திருக்கிறது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 45 உயர்ந்திருக்கிறது என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த பிரிவு மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விடுத்திருக்கின்ற அறிவுறுத்தலில் பல்வேறு விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. எதிர்வந்த காலங்களில் இவ்வகையான விடயங்கள் குறைப்பதற்கான அல்லது இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாடு முழுவதும் உள்ள 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவல் அதிகம் உள்ள அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மழையுடனான காலநிலை நிலவுவதால் கொசுக்கள் பெருகும் இடங்களை சுத்தப்படுத்துதல் மிகவும் அவசியமாகும். வீடு மற்றும் அலுவலக சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுவதன் மூலம் மாத்திரம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். எனவே தொடர் காய்ச்சல், தலைவலி அல்லது உடல் வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவத்தை தவிர்த்து உடனடியாக அருகில் வைத்தியசாலையை நாடி மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். டெங்கு பரவல் அபாயத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயற்படுமாறு இந்த வேண்டுகோள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல சம்மாந்துறை பகுதியில் டெங்கு பரவும் அபாயம் என்பதாகவும் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை முரசு பத்திரிகையில் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மேல் மாநிலத்தில் டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருவதால் உயர் கல்வி, தொழில், வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அங்கிருந்து கிழக்கு மாகாணம் உட்பட பிற பகுதிகளுக்கு வருகை தரும் நபர்கள் ஊடாக டெங்கு பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு எச்சரித்திருக்கிறது. இதனையடுத்து சமூகத்தில் டெங்கு பரவலை தடுக்கும் நோக்கில் பொதுமக்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பாக மேல் மாகாணத்தில் இருந்து காய்ச்சலுடன் அல்லது டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வருகை தருபவர்கள் குறைந்தது 14 நாட்கள் பகல் வேளைகளில் நுழம்பு கடையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உடல் முழுவதும் மூடு மாடைகளை அணிவதுடன் நுழம்பு விரட்டி கிரீம்கள் அல்லது அதற்கு பொருத்தமான பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான விடயமாக பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்து மக்களும் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரதானமாக குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதுபோல மற்றொரு விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. கோட்டாவினுடைய மனுவில் பொய்யான விடயங்கள் விசாரணைக்கு ஏற்காமல் நிராகரிக்க வேண்டும் சட்டம் அதிபர் வாதம் என்பதாக வீரகசிபதி முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி தாக்கல் செய்திருக்கின்ற எழுத்தாணை மனுவினுடைய அரைவாசி பொய்யான மற்றும் மன்றை தவறாக வழிநடத்தும் விடயங்களை அடங்கியுள்ளதால் அதனை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க வேண்டும் என சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றை கோரியிருக்கின்றார். நேற்று இந்த விடயம் நடந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து தன்னை கைது செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்க உத்தரவு கோரிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பாக 4வது நாளாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுதான் இந்த விடயங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். இதுகுறித்து பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோரை கொண்ட இந்த அமர்வு முன்பு இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுதே சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் இந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறார். மனுவினுடைய இரண்டாவது பிரதிவதியாக பெயரிடப்பட்டிருக்கின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபிசேகர உள்ளிட்ட 4 பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் நீதிமன்றத்தில் இந்த விடயங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து இரண்டாம் பிரதி எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜனக்டி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைகளை வழங்கியதாக மனுதாரர் முன்னர் நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். இது நீதிமன்றத்தின் முழுமையான திசை திருப்பல் என்று கூறலாம். அது ஒரு பொய்யான கூற்று. உண்மையில் இந்த ஆணைக்குழு அறிக்கையில் செய்யப்பட்ட பரிந்துரைகளில் கடமை தவறிய அல்லது செய்ய தவறிய விடயங்கள் என்னும் பகுதியின் கீழ் போலீசாருக்கு எதிராக பரிந்துரைகள் இருக்கின்றன. அதில் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜயசுந்தர, அரசு புலனாய்வு சபையினுடைய முன்னாள் தலைவர் நிலந்த ஜாவர்தன உள்ளிட்ட 4 சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உட்பட பல அதிகாரிகளுக்கு எதிராக பரிந்துரைகள் இருக்கின்றன. அவர்களில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மீது சட்டமாதிபர் ஏற்கனவே குற்ற உயர் வழக்குகளை தாக்கல் செய்திருப்பதுடன் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நிறைவடைந்து அது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் சட்டத்தினுடைய கீழ் நிலந்த ஜாவர்தன மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விடயங்களை சட்டமாதிபர் ஆராய்ந்து வருகிறார் என்ற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த ஆணைக்குழு வழங்கிய பரிந்துரைகளில் இரண்டாம் பிரதிவாதி
பிரதி சாணி அபிசேகரவுக்கு எதிராக எந்த பரிந்துரையும் இல்லை. எனவே மனுதாரரால் மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை முற்றிலும் தவறானவை. மனுதாரர் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியானதும் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் இரண்டாம் பிரதிவாதிக்கு எதிராக பரிந்துரைகள் உள்ளதாக மனுவில் சுட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த ஆணைக்குழுவினுடைய அனைத்து பரிந்துரைகளும் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. முழு ஆணைக்குழுவினுடைய அறிக்கையும் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு

0: கூறுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் ஆசாத் மௌலானா ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் பிள்ளையானினுடைய செயலாளர், ஒரு அரசியல்வாதியினுடைய செயலர். எனவே அவரை தனக்கு தெரியாது என்று மனுதாரர் கூறவே முடியாது. எனவே சுத்தமான கருத்துடன் வராத, நீதிமன்றத்துக்கு பொய்யான தகவல்களை முன்வைத்துள்ள, உண்மைகளை வேண்டுமென்றே மறைத்திருக்கின்ற மனுதாரரின் இந்த மனுவை தள்ளுபடி செய்யவும் ஷானி அபிசேகர் தீய எண்ணத்துடன் செயற்பட்டார் என்பதை மனுதாரர்கள் வெறும் வார்த்தைகளால் சொல்லியுள்ள பொழுதும் அதனை நம்பும்படியாக விடயங்கள் இல்லை என்பதாகவும் அவர் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்த தற்போதைய விசாரணைகள் மிகவும் சிக்கலானது. ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ அது முடிந்துவிடும் என்று கூற முடியாது. மனுதாரர் மனுவில் உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை முன்வைத்திருக்கிறார். மனுவில் 43 விடயங்கள் உள்ளன. அதில் அரைவாசி விடயங்கள் பொய்யானவை. எனவே எழுத்தாணை மனுக்களின் அடித்தன்மையின் அடிப்படையில் பொய்யான தகவல்களை கொண்டிருக்கின்ற, மன்றை தவறாக வழிநடத்தும் விடயங்களை கொண்டிருக்கின்ற இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஏரத் நேற்று இதனை தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இதனையடுத்து பிரதிவாதிகள் சார்பு வாதம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதன் பிறகு மனுதாரர் கோட்டாபே ராஜபக்சவுக்காக நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் சில பிரிவுகள் கடுமையானவை என்றும், அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதங்களில் அவை கண்டுகொள்ளப்படாமை தொடர்பில் அதிருப்தி தெரிவித்து விடயங்களை முன்வைத்திருந்தார். அதன்படி மனுதாரர் சார்பில் மேலதிக வாதங்களை அடுத்து தவணை முறையில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். அதன்படி இந்த மனு எதிர்வரும் 23 திகதிக்கு மேலதிக பரிசீலனைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விடயமும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு செய்தி வழியாக இருந்தது. மட்டக்களப்பு ரவுடி வாள் வெட்டுக்குழுவை சேர்ந்த 2 பேர் வாள்களுடன் ஆரையம்பதியில் கைது என்பதான ஒரு செய்தியை காணலாம். மட்டக்களப்பு ஆரையம்பதி பம்மிக்கணி மாரியம்மன் கோவில் முன்றலில் கடந்த மாதம் மட்டக்களப்பு ரவுடி வாள் வெட்டுக்குழுவினுடைய வாள் வெட்டு தாக்குதலில் 3 பேர் படுகாயமட்டது சம்பவம் தொடர்பாக தலைமறைவாகிய வந்த 26 வயதுடைய அலியாம்ஸ் மாச்சி என்று அழைக்கப்படும் மதுஷான் மற்றும் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு வாள்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை மேற்கோள் காட்டி காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. ஆரையம்பதி செல்வநகர் பகுதியைச் சேர்ந்த விஜயரின் தலைமையில் மட்டக்களப்பு ரவுடிக்குழு என்ற பெயரில் இயங்கி வரும் வாள்வெட்டுக்குழு கடந்த மாதம் 29 திகதி பம்மிக்கணி மாரியம்மன் ஆலயம் ஒன்றில் ரவுடிக்குழு ஒன்றின் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே தாக்குதல் நடத்திய மட்டக்களப்பு ரவுடி வாள்வெட்டு குழுவினர் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த நிலையில்தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல கிழக்கு மாகாணத்தினுடைய புதிய பிரதம செயலாளராக குமாரசிங்கம் குணநாதன் பொறுப்பேற்பு என்பதான ஒரு செய்தியும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் புதிய பிரதம செயலாளராக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவினால் நேற்று முன்தினம் புதன்கிழமை நியமிக்கப்பட்ட குமாரசிங்கம் குணநாதன் நேற்று நண்பகல் திருகோணமலை வரோதய நகரில் அமைந்துள்ள மாகாண பிரதம செயலாளர் செயலகத்தில் தன்னுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்டார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளை தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நேயர்களின் தெருவில்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னி நாள் வெள்ளிக்கிழமை, எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க. வார இறுதி நாட்களை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் சொல்லி நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. என்ன சந்தோஷம் என்ன? சரி, இப்பெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வாகனத்துல போய் கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இப்பதான் எழும்பி வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்னாலும் ஏராளமான விடயங்கள், முக்கியமான தலைப்பு எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதற்கு ஓடிபுத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3043 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 37, 39, 48, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 37, 39, 48, 58. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,04,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதாநில அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 25, 42, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 25, 42, 45. நேற்று நாளில் 1,74,98,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநில நிற ராசி அரச டிக்கெட்டினை அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை அல்லது டிஎல்வே ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7, 13, 51, 74. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,378 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 7, 13, 51, 78. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 5, 3, 8, 7 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 5, 3, 8, 7 தெரிவாகி இருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,80,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,98,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஜிட்டல் ஊடாக டிஎல்பி சி பேப்பர் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,817 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 1, 8, 31, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 1, 8, 31, 55. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 5, 6, 2, 3 தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 5, 6, 2, 3 தெரிவாகி இருக்கிறது. 2,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,79,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது ஸ்வீப் ஆப் ஊடாக டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்கலத்தொருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,393 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 38, 40, 42, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 38, 40, 42, 50. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,82,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 31,20,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் மண்ணிற கப்ரிக்கா சின்னப்பட்டல தொட்டிக்கெட் அல்லது DLV ஸ்வீபேக்கூடாக டிஜிட்டல் தொட்டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 28, 35, 42 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 1,047 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 28, 35, 42. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,24,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV சீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,951 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 9,07,07,04. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 9,07,07,04. நேற்று நாளில் 37,35,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து இன்றைய நாளில் சீட்டிலிருப்பதற்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத்தளத்து டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அதேபோன்று ஜயசம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் DLV ஜயசம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 425 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 7,07,04. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 7,07,04. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,54,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜெயசம்பத சிவப்பு அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். நீங்கள் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். அது போன்று www.vasantham.fm கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக அணிந்து கொள்ள முடியும் வணக்கம் வசனம் நிகழ்ச்சியோடு அணிந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் இன்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபதாவச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக மேஷ ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 51, 57, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் மணிக்கும் ராசியாக மேஷ ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 51, 57, 65. சிறப்பு இலக்கங்களாக 4, 7, 4, 3 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 4, 7, 4, 3 தெரிவாக இருக்கிறது. 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,78,000 பெருமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,485 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 55, 59, 67, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 55, 59, 67, 79. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,88,440 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 7,18,59,523 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,143 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 3, 8, 5, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 3, 8, 5, 6. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,16,98,160 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,13,53,992 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,173 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 19, 39, 75, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 19, 39, 75, 80. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,58,440 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,98,78,462 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,591 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 18. வெற்றி இலக்கங்கள் 36, 41, 56, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். சூப்பர் இலக்கம் 18. வெற்றி இலக்கங்கள் 36, 41, 56, 61. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,03,57,320 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,74,19,959 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,552 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 29, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 29, 58. நேற்றைய நாளில் 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,27,880 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டு
இருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 46,12,741 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்தது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 818 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 3, 8, 5, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 3, 8, 5, 6. நேற்றைய நாளில் 44,82,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 511 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 4, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 4, 4. 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,55,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:58 மணி முதல் 7:28 மணி வரை, ராகு காலம் காலை 10:28 மணி முதல் 11:58 மணி வரை, இமகண்டம் பிற்பகல் 2:58 மணி முதல் 4:28 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் கவலை, கடகம் பரிவு, சிம்மம் நிம்மதி, கன்னி தனம் துலாம் வெற்றி, விருச்சிகம் ஏமாற்றம் தனுசு பரிசு, மகரம் சுகம் கும்பம் நலம், மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் கவலை, கடகம் பரிவு, சிம்மம் நிம்மதி, கன்னி தனம் துலாம் வெற்றி, விருச்சிகம் ஏமாற்றம் தனுசு பரிசு, மகரம் சுகம் கும்பம் நலம், மீனம் பாசம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

நமக்கான காலம் பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசனம் நிகழ்ச்சியோடு. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல் வரை, அதே போல விளையாட்டு நிகழ்வு எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 8 மணி.

ராஜ்குமாரின் இசையில் அந்த பாடல் நாம் முத்துக்குமாரின் வரிகளில் பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறது என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, இந்த விஷயம் எடுக்கும் போது இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன போனே சொன்னா எனக்கு காதுகளுக்கு கேட்கிறது, நீங்கள் என்ன தலைப்புன்னு சொல்லி கேட்கறீங்க. சார், இன்றைக்கு நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா, சுவாரஸ்யமாகவும் இருக்க வேணும், அதே போல எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களாகவும் இருக்க வேணும். அப்படித்தான ஒரு விஷயத்தை நான் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நாங்கள் பல விடயங்களும் ஆதாரமாக இருக்க வேண்டும் இல்லையா, பொதுவாக எல்லா விடயங்களிலும் ஆதாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் இன்று கேட்கின்ற கேள்வி என்னென்னா, இந்த விடயங்களில் அதிக ஆதாரமாக இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் இன்னைக்கு சொல்ற விஷயம், இந்தந்த விஷயங்களும் ரொம்ப ஆதாரமாக இருக்கணும். உதாரணத்துக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள், அதே போல கல்வி விஷயத்துல, பிள்ளைகளின் கல்வி விஷயத்துல, பிள்ளைகளின் ஒழுக்க விஷயத்துல, இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் ரொம்ப ஆதாரமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப ஆதாரமாக இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆக பொதுவாக இந்த விடயத்தில் நாங்கள் ரொம்ப ஆதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற விடயம் எதுன்னு சொல்லி எங்களோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொண்டு உங்களது விஷயங்களை தகர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0112 7755 0001 அல்லது 0112 7755 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள், பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் வழியாக கமெண்ட்ஸ்களை பதிவிட்டிருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். தலைப்பின் கீழும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தந்த விடயங்கள் போனிச்சுன்னா நாங்க ரொம்ப அவதானமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த விடயங்கள் என்ன?

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 76 38.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
2: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போல நல்ல போல யாருவே.
2: உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற அலைவரிசையில் சரி ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு என்ன ஃபீலிங் சரி ஓகே அந்த வலிவேல் சொல்ற மாதிரி அப்படி ஃபீல் ஆகிட்டு காலையில நீங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது தலைவலி வருது, காய்ச்சல் வருது, இன்னைக்கு ஒரு லீவ் போகலாம்னு சொல்லி கால் பண்ணும்போது அஜய் இன்னைக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க. சரி இப்படிலாம் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, தலைவலி காய்ச்சலை நீங்கள் பறக்கடிக்க செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோரன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சலாம் பறந்து போயிடும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான், சரிதானே? இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவன முறையோட அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் தேக்கே வேலைத்திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொடுக்கிறது. பாடசாலைகள், முன்னணி பாடசாலைகளை தெரிவு செய்யப்பட்டு அங்கு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பாதை வீதியோரம் இருக்கின்ற விஷயங்கள், அதாவது பாதை சமிஞ்சைகளை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது, பாதை விதிமுறைகளை எப்படி நாங்கள் பேணுவது போன்ற பல வகையான விடயங்களை அறிவுறுத்த முடியுமாக தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாடக வடிவிலும் கருத்தரங்கு வடிவில் தான் இந்த செயல் திட்டம் மாணவர்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆசையிருக்கும் உங்களுக்கு, அதுதான் நியாயமும் கூட. அப்படியான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போன்று GIT வகையில் இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. என்ன நடந்தது இந்திய அணிக்கு? எதிர்பார்க்க முடியாத ஒரு அணி, உலகம் தரம் வாய்ந்த அணி இப்படி தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறதே, என்ன செய்வது? இதுக்கு மேல இந்த அணியை தான் நாங்கள் நம்புவது போன்ற நிறைய கேள்விகள்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் அந்த விஷயத்தை நான் வரேன். அதுக்கு முன்னதாக நாட்டில் பல இடங்களில் இன்று மழை பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டல வகையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை முல்லைத்தீவு, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இந்த பிற்பகல் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் பாத்தீங்கன்னா மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடமத்திய மற்றும் சபர்கம மாகாணங்களில், மொனராகலை, புத்தளம், ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா இடைக்கிடையே மழைத்தீயத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதாவது மக்கள் விரைவாக செல்லும் நேரங்களில் மக்களுக்கு அந்த இடத்துல நேரம் செலவழிக்க முடியாது அப்படின்ற இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து விலை கூடி விற்கிறது. நீங்கள் அதிகமாக ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த விஷயங்கள பார்த்துருப்பீங்கன்னா, அதாவது நாங்கள் அதிக அவசரமாக செல்ல வேண்டும், சரி 120 ரூபாயா 150 ரூபா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா பேரம் பேசுவதற்கான நேரம் எங்களுக்கு பெரும்பாலும் அந்த இடங்களில் இருப்பது கிடையாது. சரி, இப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா கொழும்பு யாழ்ப்பாணம் கடுகது தொடர்ந்து குறிப்பிட்ட சில்லறை வியாபார கடைகளில் பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா குடிநீர் போத்தல்கள் வந்து அதிக விலைக்கு விற்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்றுண்டி சாலைக்கு வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அங்கே ஒரு சோதனை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்னெடுப்பின் மூலமாகத்தான் இப்பொழுது நிறைய பேர் அங்கே பிடிபட்டுக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு போத்தல் குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 120 ரூபாயே வாங்கி முடிக்கிறது கஷ்டமான விஷயம். இதில் 150 ரூபாய்க்கு பேர் வைத்திருக்காங்க. அனுராதபுரம் தொடர்ந்து நிலையத்தில் தான் இந்த அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ஆக இந்த பிடிபட்டவர்கள் இப்பொழுதும் சட்டத்தின் முன்னால் நிற்கப்படுவதாகவும் நிற்கப்பட்டு வைத்திருப்பதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது. 120 ரூபா போத்தில் 130 ரூபாய்க்கு வித்து 150 ரூபாய்க்கு வித்துருக்கிறாங்க தண்ணி போட்டல். சரிதானே? ஆக அந்த இப்படியெல்லாம் செய்யும் போது உண்மையிலேயே சரியான மோசம் இல்லையா? குடிக்கிற தண்ணீர்ல நாங்கள் இப்படி அதிக லாபம் வைப்பது, அது நேரத்துக்கு ஏற்றப்போல் அது அதிக லாபம் வைப்பது, இதெல்லாம் ஒரு பிழையான விடயம். தயவு செய்து போன்ற விடயங்களை நீங்கள் செய்யாதீர்கள். இந்த மாதிரி விடயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கிலாந்து அணிக்கும் சொல்லணும். சரி, யாரை நீங்க அடிச்சுக்கிட்டீங்க தெரியுமா? உலகத்தரம் வாய்ந்த ஒரு அணி, நம்பர் 1 அணியா இருக்கிற இந்திய அணிக்கு இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி இந்தியா வட்டாரங்கள் இப்பொழுது பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறது. முதலாவது போட்டி சமநிலையில் முடிந்தது, ஓகே அதை விட்டுருவோம். இரண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 4 விக்கெட்டால் வெற்றி வாங்கி சூடியது, சரி அதையும் விட்டுருவோம். மூன்றாவது போட்டி இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி 125 ஓட்டுகளால் வெற்றி வாங்கி சூடியது. இது ஒரு மிக மோசமான ஒரு துடுப்பாட்ட பருத்தியை வெளிப்படுத்துது இந்திய அணியின் சார்பாக. உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு பெரிய அணி என்று யோசித்து வைத்திருக்கின்ற ஒரு அணி இப்படியான துடுப்பாட்டம் என்பது ரொம்ப மோசமாகிறது. அந்த துடுப்பாட்ட பருத்தியை பாருங்கள், அபிஷேக் சர்மா 10 ஓட்டுகள், வைபவ் சூரியவன்சி 13 ஓட்டுகள், இஷான் கிஷான் 13 ஓட்டுகள், ஸ்ரேயாசையர் 5, அக்ஷர் பட்டேல் 10, திலக் வர்மா 3 என்று, அஷித் ராணா 9 என்று தொலைபேசி இலக்கங்கள் போல சென்று கொண்டிருக்கிறது.
சரி, மூன்றாவது போட்டி தான் இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது. நான்காவது போட்டி, நேற்றைய போட்டி எதுவாவது செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நேற்றைய போட்டியில் முதலில் திருப்படுத்தாத இந்திய அணி தன்னுடைய பலத்தை சரியாக பயன்படுத்தவில்லை, முடியவில்லையே தெரியவில்லை. வைபவ் சூரியன் 15 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். அபிஷேக் சர்மா 16 ஓட்டங்கள், இஷான் கிஷான் 4 ஓட்டங்கள், ஸ்ரேயா சையர் 80 ஓட்டங்களை நேற்று நாள் பெற்றுக் கொடுத்தார். பரவாயில்லை, அவர் தான் ஏதோ ஒரு ரீசன்ட் இலக்குக்கு அழைத்து சென்றார். சிவம் ஜூபை 22 ஓட்டங்கள், திலக் வர்மா 11 ஓட்டங்கள், வாஷிங்டன் சுந்தர் 5 ஓட்டங்கள். வாஷிங்டன் சுந்தருக்கான கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மொத்தமாக அவர் 8 பந்துகள் சந்தித்தார். மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 158 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து சஞ்சு சம்சருக்கு உள்ளே இடம் கொடுத்திருக்கலாம். அதான் பெரிய நிறைய பேருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஜெஃப்ரா ஆஷர், அதே போல ஜோஷ் டங்ஸ், அதே போல தலா 2 விக்கெட்டுகளையும், அதே போல ஆலில் ரஷீத்துக்கு 1 விக்கெட்டும், வில் ஜாக்குக்கு 1 விக்கெட்டும் நேற்று நாளே சென்றது. மிக சிறப்பான ஒரு தொழிற்பாட்ட பருதி இங்கிலாந்து அணி வெளிப்படுத்தியது. ஒரே ஒரு விக்கெட் மாத்திரம் விழுந்தது. பில்ஷாட் 59 ஓட்டங்கள், ஹாரி புரூக் அணித்தலைவர் 79 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். ஜோஸ் பட்லர் 8 ஓட்டங்கள் ஆட்டம் எடுத்தார். இந்த போட்டியில் 13.5 பந்து ஓவர்களில் வெளுத்து வாங்கியிருந்தார்கள் இந்திய அணியை. இதில் பாருங்கள், ஹாரி புரூக் நேற்று நாளில் 35 பந்துகளில் 79 ஓட்டங்கள், இதில் 4-6 ஓட்டங்கள், 8-4 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தார். மறுமுனையில் பில்ஷாட் 42 பந்துகளில் 59 ஓட்டங்கள், 1-6 ஓட்டம், 9-4 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தார். நேற்று நாளில் பந்து வீச்சு பருதியை பார்க்கும்போது நேற்று நாளில் அர்ஷித் சிங் 1 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். வீர் யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதும் சோபிக்கவில்லை சொல்ல வேண்டும். நேற்றைய ஆளில் பந்து வீச்சு பருதியை பொறுத்து, ஆனால் நேற்று நாள் வாஷிங்டன் சுந்தர் 1 ஓவர் 19 ஓட்டங்களை வாரி வழங்கியது. அவதோடு அவருக்கு கதை முடிந்தது. சிவம் டுபே 1 ஓவர் 15 ஓட்டங்கள், எல்லா பந்து வீச்சாளருக்கும் நேற்று நாளில் வெளுத்து வாங்கப்பட்டது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. ஆக இந்தியா அணிக்கு இன்னும் போட்டியும் இருக்கிறது. ஆறுதல் போட்டியை வெற்றி பெற்று வருமா என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்பாக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி இங்கிலாந்து மற்றும் இந்தியா அணிகள் மோதுகின்ற 5வது T20 போட்டி இருக்கிறது, நாளைய தினம் இருக்கிறது என்பதையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு நாள் போட்டி இருக்கிறது. ஒரு நாள் போட்டியில் பொறுத்தமட்டில் முதலாவது போட்டி ஆறுது 14ஆம் தேதி தொடங்குகிறது. அதே போல 16ஆம் தேதி 2வது போட்டி, 3வது போட்டி 19ஆம் தேதி. ஆக 3 நாள் போட்டி இருக்கிறது. T20 விட்ட பிழையை இதில் ஒரு நாள் போட்டியில் அது செய்து கொள்ளுமா என்பதை நாங்கள், இந்திய அணி செய்து கொள்ளுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.

0: பகவந்தலாவு முத்துலட்சுமி தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை 6 மணியளவில் விசேட பூஜை நடைபெற உள்ளது. மீதட்டமுள்ள வடிகொடவத்த வெல்லம்பிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு இன்றைய தினமானது கிரியைகள் ஆரம்பமாகி நாளைய தினம் காலை 7:30 மணி முதல் மாலை 4 மணி வரை உள்ள சுபவேளையில் எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்ற ஏராளமான விடயங்களில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, நான் கேட்டு தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நான் கேட்ட கேள்வி நினைச்சனால், அதாவது நீங்கள் இந்த விடயங்கள் அவதானமாக இருக்கணும், மிக முக்கியமாக அவதானமாக இருக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது இல்லையா, அதான் என்னன்னு சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கிறேன். சரி, இப்போது அன்பான காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சனி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான காலை பொழுது வணக்கம் போனேன் சொல்லியிருக்காங்க. இந்த எழுஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பெரிய நிலாவிலிருந்து சாந்தி கோவிந்த ராஜா சொல்லுற விஷயம், ஆரோக்கியத்தில் நாங்கள் மிக அவதானமாக செலுத்த வேண்டும், இந்த விஷயத்தில் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கலத்துறை கிரியில் ராஜலட்சுமி அம்மா சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, பாடசாலை பிள்ளைகள் மீது ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்பின் மீது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதே போல அவிசாவிலிருந்து சிவா சொல்லிருந்தார், பிறருக்கு உதவி செய்யும் போது ரொம்ப அவதானமாக இருக்கணும்னா, அதுவும் சரிதானே, யாருக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த உதவி எப்படியான உதவியாக இருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல வணக்கம், நான் அட்டாளச்சன்ல இருந்து முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கார். தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கொழும்பு 15ல இருந்து மோதல் இருந்து தர்சனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்காங்க. அதே போல அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி சூப்பரோ சூப்பரோ சொல்லிட்டு கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறது. எக்லாஸ் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. பண்டாரவளை வினோத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறது. அதே போல கொழும்பு 14 மும்தாஷ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி காலை வேளை சூப்பர் புவனேஷனா அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல ஸ்ரீவர்தனன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அன்பான வணக்கம் சொல்லி ராஜன் எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, தனது மகள் காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஓகே, வசந்தம் கேட்டுக்கொண்டு மனைவிற்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கு. அதே போல அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல ஜோன்சிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கந்தப்பலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, அன்பான காலை பொழுது வணக்கம் போனேன் எப்படி இருக்கிறீங்க. அக்கோ வினோதினி இன்று பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஓகே, அக்காவுக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லும். சரியா, அக்கறைப்பதற்கு இதயரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல அன்பான வணக்கம் சொல்லி ஐஸ்வர்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. வத்தல இருந்து, அதாவது வாக்கு கொடுக்கும் போது நாங்கள் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். அதுதான் இல்லையா, நாங்கள் ஏதாவது பெரிய வாக்குகளை கொடுத்துருவோம், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் உங்களுக்கு அப்படி செய்யறேன் இப்படி செய்யணும் வாக்கு கொடுத்துருவோம். அதை பிறகு அந்த வாக்கு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வாக்கு கொடுக்கும் போது நாங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் சொல்லுங்கள், அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0312 0001 அல்லது 0312 என்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஏழாம் அறிவு திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நாங்கள் ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், பரம்பரைக்கு அந்த வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் தான் வாங்கி பாவிக்க வேண்டும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே உறுதி உறுதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பரம்பரைக்கு உழைக்க வேண்டும், பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வந்த இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் வாங்கி பாவித்து பாருங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல இந்த ஃபீஃபா உலகின போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய போட்டியை பொறுத்த முடியல பிரான்ஸ் மற்றும் மரோக்கோ அணிகள் மோதியது. இது பிரான்ஸ் 2-0 என்ற கணக்கில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. 11-ஆம் தேதி இடம்பெறுகின்ற முக்கியமான போட்டிகள் இருக்கிறது. ஆக எதிர்பார்ப்பு மிக்க போட்டிகளாக இருக்கிறது. இந்த 11-ஆம் தேதி நோர்வே இங்கிலாந்து அதே போல அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணிகள் மோத போகின்றது. நோர்வே இங்கிலாந்து அணிக்கான போட்டி 2:30 நடைபெறப் போகிறது. அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டி காலை 6:30 நடைபெறப் போகின்றது. உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்
1: திரை உலகின் நட்சத்திரம்
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி அனுராதா ஸ்ரீராம்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: வித்தியாசம் எட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ரத்தினிபுரி பகுதி வீடொன்றில் தனியாக வசித்து வந்த இளம் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் தனக்கு சொந்தமான வீட்டிலேயே இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் வசித்து வந்த வீட்டின் பிரதான நுழைவாயில் தொடர்ந்து மூடப்பட்டிருந்த நிலையில் பிரதேச மக்கள் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: நேட்டோ உச்சிமாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்களுக்கு துருக்கி ஜனாதிபதி வழங்கிய நினைவு பரிசு சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வழக்கமான நினைவு பரிசல்களுக்கு பதிலாக செயல்படும் பழமையான துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் அடங்கிய பரிசு பெட்டியை அவர் வழங்கியுள்ளார். துருக்கியின் பாதுகாப்பு திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நோக்கில் இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

ஆடுகளம் திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்ட தலைப்பு நினைச்சால் நீங்கள் இந்தந்த விடயங்கள் ரொம்ப அவதானமாக இருக்கணும், எல்லா விடயங்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த விஷயத்துல நாங்கள் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும்னா, இந்த விஷயத்துல கட்டாயம் அவதானமா இருக்கணும்னா அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் என்ன, அந்த விடயம் என்னன்னு சொன்னா கேள்வியாக இருக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய அனுபவங்களை கலந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷமாக எழுதுகின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா, இந்த சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுபவர்கள் இப்பொழுது அதிகமாக கைது செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது. பாருங்கள், மன்னார் தென்பார் பகுதியில் கடற்பரையில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் பேர் தான் இப்பொழுது இது. சட்டவிரோதமாக அறுவடை செய்யப்பட்ட 60,000 மேற்பட்ட கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்போது பாத்தீங்கன்னா 26 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது வடமத்திய கடற்படை பிரிவினருக்கு கிடைத்த ஒரு புலனாய்வு தகவலுக்கு அமைதான் இந்த சுட்டு நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகியதன் போதுதான் இந்த இவர்கள் 26 சந்தேக நபர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. பயன்படுத்தப்பட்ட 12 இழைநார் படகுகளும் அதே போல 12 வெளிப்புற இயந்திரங்களும் இப்பொழுது கடற்படையினால் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கைப்பற்றப்பட்ட படகுகள் அதே போல சோதனை போது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் பிடிப்பட்ட படகுகள் அதுபட்ட இயந்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பொழுது மன்னார் மீன்பிடி அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவது நல்ல விஷயம் தான் இல்லையா? சரி, நாங்கள் அப்படியே இந்த ஜிம்பாபே பங்களாதேஷ் அணிகளுக்கு போட்டியை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். ஏற்கனவே முதலாவது டெஸ்ட் போட்டி ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி தான், அந்த டெஸ்ட் போட்டி ஜிம்பாபே வெற்றி பெற்றிருந்தது. அடுத்து 3 ஒருநாள் கொண்ட தொடர் ஆரம்பித்தது. இதில் முதலாவது போட்டியில் ஜிம்பாபே 25 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடியது. இரண்டாவது போட்டியிலும் நேற்றைய நாள் நடைபெற்ற போட்டியில் இப்பொழுது ஜிம்பாபே 13 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடியது. தொடரை கைப்பற்றியிருக்கிறது. கிட்டத்தட்ட 3வது போட்டி இருக்கிறது. இந்த போதும் ஒரு ஆறுதல் வெற்றி பெற முடியும் பங்களாதேஷ் அணிக்காக. பங்களாதேஷ் அணிக்கா இப்படி நடக்கிறது சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நேற்று நாள் பென் கரன் மிக சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடியிருந்தார். ஆட்டமிழ கமல் 111 ஓட்டுகள். நெல்சன் 9 ஓட்டுகளாக ஓட்டுநிக்கு பெற்றுக் கொடுத்தார். 135 பந்துகளில் அவரை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. ஆனால் இறுதியாக பிரென் எவன்ஸ் பாத்தீங்கன்னா 58 ஓட்டுகளையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். சிக்கண்ட ராசம் 33 ஓட்டுகளை பெற 6 விகிதங்களை இழந்து 247 ஓட்டுகளை பெற்றது ஜிம்பாபே அணி. உண்மையிலேயே நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஜிம்பாபே அணியின் துடுப்பாட்ட பரதி. ஆனால் பங்களாதேஷ் அணியின் துடுப்பாட்ட பரதி எதிர்பார்க்கப்பட்ட அளவு சோபிக்கவில்லை சொல்ல வேண்டும். நேற்று நாளில் தர்ஜித் அசன் 57 ஓட்டுகளை பெற்றுக் கொண்டு அவரை தொடர்ந்து 6 விக்கெட்டில் 2 பெரும் சோபிக்கல். சுவாமியார் சர்க்கார் 5 ஓட்டுகள். நஜிபுல் அசன் சாண்டோ 9 ஓட்டுகளோட ஆட்டம் இழக்க நேற்று நாளில் தவிட் பாத்தீங்கன்னா 60 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாருல் அசன் 38 ஓட்டுகள். அதைத் தொடர்ந்து மெஹதி அசன் மிராஸ் பாத்தீங்கன்னா அணித்தலைவர் 27 ஓட்டுகள். வேறு யாரும் இரட்டை ஓட்டுகள் பெறவில்லை என்பது கவலையான விடயமா இருக்கிறது. போட்டி கை நிலவிடப்பட்டது. 234 ஓட்டுகளுக்கு சகல வீரர்களை வீழ்ந்தது. பந்து வீச்சு பதிவு பார்க்கும் போது ரிஷட் 3 வீரர்களை வீழ்த்திருந்தார். சந்தோஷமான விஷயமாக நேற்றைய போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை 13 ஓட்டுகளால் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது ஜிம்பாபே அணி. ஜிம்பாபே அணி வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதலின் பாதை.
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையால்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாய்
1: பாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
2: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியை என்ன சொன்னாலே முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் தாங்கி வருகின்ற விஷயமா இருக்கிறது. சரி, நல்ல தலைப்பு இருக்கிறது உங்களுக்காக. நிறைய சொந்தங்களுக்கு அடுத்தகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். தலைவலி காய்ச்சல் வருகிறது சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருக்க வேண்டாம். தலைவலி காய்ச்சல் வந்தா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஆக உங்களது வேலைகளை இருகிறா இருக்கும். இந்த தலைவலி காய்ச்சலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது வகையான பாராசிட்டமோல்ன்றதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அப்படியான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல ஜிஐ டியூப் வகைகளாக இருக்கலாம். எல்லா வகையான வகைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பொருட்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் இப்போதைய செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல் சொந்தங்களையாக மறந்துடாதீங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா அத்தனை வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவுகள் மிக மிக குறைவாக இருக்க போகிறது. அதே போல நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இது தரம் இருக்குமா தரம் இருக்காதா, நம்மளை ஏமாற்றி விடுவாங்களா, அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் அந்த பிராண்ட் அந்த மாதிரி. ஆக நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நியாயமான விலையில் அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்பு வணக்கம் போனீங்க அப்படி இருக்கிற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டே பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மீபிடி கந்தில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகுதியிருக்கிறார். சிவா நோவூர்ல இருந்து அன்பு வணக்கம் சொல்லியிருக்கேன். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கம் எப்படி இருக்கிறீங்க. அதே போல அன்பு கலந்த வணக்கம் ஆலியிலிருந்து வட்சலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது புனேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பு கலந்த வணக்கம் முத்தையா காளிமுத்து தொண்டை மன்னாறு ஓகே லக்ஷான் சந்தான் தொண்டமான்புரம் கொட்டக்கலை வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. உருடாவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆர்வகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கு. அதே போல அன்பு கலந்த வணக்கம் போனேஷன் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. தெய்வலை சிவா, பணம் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள் நம்ம ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே போல அன்பு கலந்த வணக்கம் நாகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அண்ணா வணக்கம், நான் ஹட்டல் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன். அவன் சொன்ன விஷயம் பார்த்தேன், காதல் விஷயத்தில் ரொம்ப அவதானமாக இருக்கணுமாண்ணா. சரி, ஓகே, ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க நிறைய பேர். சோ அந்த விஷயத்துல இளைஞர்களும் சரி எல்லோரும் சரி அவர் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அதே போல வடைத்தட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஒரு பாடல் தாங்க, சுட சுட வடையெல்லாம் போட்டுக் கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இழந்திருக்கிறார் வடைத்தட்டு ஃபைசர். அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்திரகலா தான் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக் கொடுங்க பவானி சந்திரகலான்னு சொல்லியிருக்காங்க. அது போல தேவி வந்திருக்கிறாங்க, தமோதரில் இருந்து ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி எப்படி இருக்கிறீங்க, நல்ல ஒரு பாடல் தாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, பாடல் வருகிறது. கேட்டு மகளுக்கு பண்ணிபுரம் மணிகண்ட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொரோனா ஹரி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். குட் மார்னிங் சொல்லிட்டு சுபா யோகா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருக்கிறது. அதே போல அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க, நான் தினுஜன் என்று சொல்லக்கூடிய வத்தல இருந்து. அவர் சொன்ன விஷயம் இன்வெஸ்ட் பண்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளவு கிடைக்கும், இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளவு கிடைக்கும் சொல்லி ஏமாற்று வேலைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணமாக அந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் இல்லையா. அன்பு கலந்த வணக்கம் சுரேன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். கழுதாவளத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருந்த அழைப்பின் வழியாக அவர் சொன்னால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப அவதானமாக இருக்கணும். யார் நண்பன் என்பதை நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நண்பன், யார் என்ன சொல்றது, யார் துரோகி என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா. ஓகே, சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அம்மன்புரம் செங்கல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்க. வரலட்சுமி வந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் தம்பி புவனேஷ், எப்படி இருக்கீங்க. காலத்தில் குழந்தைகள் ஆண் பெண் இவர்களின் நடவடிக்கைகளில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவங்க வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். என் மகன் சுகிர்ஜன சுபாஷ் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். ஓகே, சுகிர்தராஜ்க்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கிறேன். நாங்களும் சொல்லுகின்றோம். வரலட்சுமி கோட்டையன்ல இருந்து அந்த

சாய்க்கழவி பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. சரி சார், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அமெரிக்கா மீது இரண்டாவது நாளாக தாக்குதலில் ஈரான் துறைமுகங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்காவின் மீது இரண்டாவது நாள் தாக்குதலில், அதாவது உண்மையிலேயே சொல்லப்போனால் தாக்குதல் பாதையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவு தான் எல்லாரும் இப்பொழுது யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. காரணம், எல்லா நாடுகளுக்கும் இது பிரச்சனையாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதன் கட்டமைப்புகள் தாக்குதல் நடத்தப்படுகிறது, குறிப்பாக துறைமுகங்கள் அதன் கட்டமைப்புகளும் இப்பொழுது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியது காரணமாக அங்கே நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடல்சார் போக்குவரத்து கட்டுப்பாடுகள், கோபுர சேதம், அதேபோல மேலும் துறைமுகத்தில் இரண்டு ஷிப் முனைகள் அங்கே கிடங்கு என பல முக்கியமான இடங்களும் இப்பொழுது அந்த கட்டமைப்புகளும் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சேதமடைந்திருக்கின்ற துறைமுகத்தின் செய்ய சபஹார் துறைமுகம் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானதாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதன் காரணமாக ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு வர்த்தகம் உள்ளிட்ட இதனால் அங்கு இந்திய அரசு பெரும் முதலீட்டை ஒரு முனையாக மேற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிட்டது. அப்ப இந்த போக்குவரத்து ஒரு பக்கம் பாதிக்கிறது, இவருடைய இன்வெஸ்டிங் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக இதெல்லாம் காரணமாக பல நாடு, நான் முன்னதாக சொன்னது போல பல நாடுகள் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் இதுதான். ஒரு ஒரு நாட்டில் யுத்தம் நடத்துக்கணும்னா இப்பொழுது இந்த பொருளாதாரத்தின் பாத்தீங்கன்னா விரிவாக்கல் காரணமாக எல்லா நாடுகளிலும் எல்லா பல நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இலங்கையை பொறுத்தமட்டும் இலங்கையிலும் இந்தியா, சீனா போன்றவர்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கே தாக்குதல் நடக்கும்போது, இங்கே ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர்களுடைய இன்வெஸ்டிங்கும் பாதிக்கப்படும். அதுபோலதான் இப்பொழுது அங்கேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்தியாவின் வர்த்தகத்துக்கு முக்கிய உள்ள சபஹார் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆக இது இப்பொழுது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இப்பொழுது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக பல நாடுகள் இந்த பொருளாதார ரீதியில் இப்பொழுது பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஏற்படுகின்ற யுத்தம் காரணமாக ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான நாடுகளும் இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறது, அதே போல உங்களுக்கு கனி வள பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லா நாடுகளும் சேர்ந்தான் தங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த வன்முறையின் போது கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் மரணங்கள் குறித்து பிரேத பரிசோதனைகள் அவர்கள் கொடூரமான உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை வெளிப்படுத்தியிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த சிறைச்சாலை பிரச்சனை பிரதேச, உங்களுக்கு தெரியும், அந்த பிரதேசமே குலுங்கி இருந்தது. இதன் காரணமாக பிரேத பரிசோதனைகளை அறிக்கையின்படி அந்த மழுங்கிய ஆயுதங்களில் ஏற்பட்ட கடுமையான தலைக்காயங்கள் அதிகாரிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களால் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் அவர்களுடைய உயிர் பிரிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவர் சுஜீவ விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் கொண்டு 5 பேர் கொண்ட குழு நீர்கொழும்பு மருத்துவமனையில் மாற்றப்பட்ட 22 உடலங்களில் 24 உடலங்களுக்கு பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. தலைவியல் கண்டுபிடிப்பின்படி 24 மரணங்களில் 14 மரணங்கள் துப்பாக்கிச்சூடு காயங்களாலும், 9 மரணங்கள் மழுங்கிய ஆயுதங்களால் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மரணத்தின் மீறி விசாரணைகள் இப்பொழுது நிலுவையில் உள்ளதாகவும் இப்பொழுது பகிரங்க தீர்ப்பு வழங்க முடியாதிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விடயங்களும் இப்பொழுது பகிரமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மரணங்கள்லாம் இப்படி தான் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு விஷயங்களை சட்ட நடவடிக்கைகளும் இப்பொழுது பின்பற்றிக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மிதமாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது காதல் பாதை.
2: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
3: பார்த்ததா
2: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாய். இதயம் ரசிக்கும் தருணங்களை

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். இதில் அவதானமாக இருக்கின்ற நிறைய விஷயங்கள் நாங்கள் எல்லா விடயங்களும் அவதானமாக தான் இருக்க வேண்டும். ஆனால் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் நான் கேள்வியாக கேட்டேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
3: நன்றி போனீஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: சீரழிவு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
0: 8 கோடி தனநிதானை சீரழிவு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவு, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளில் வடமத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் முனரகலை, புத்தளம், ஹமந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் கடுமையான மழையினால் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளிலிருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கனமழை காரணமாக டெல்லியின் பல வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதனால் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் தங்களது பயண நேரத்தை திட்டமிட்டு முன்கூட்டியே முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: நிமிர்ந்த நடை

0: புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடனிருந்து சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, எப்படி இருக்கிறீங்க முந்தாஜ் பகம்? நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப என்ன காலம் சாப்பிடாத மாதிரி இருக்கே?
1: ஆமா,
0: நமக்கு சாப்பாடு. நான் சாப்பிட்டேன். நமக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, வசந்தம் நமக்கு வேணும்,
1: அவ்வளவுதான்.
0: நமக்கு எல்லா நிகழ்ச்சியிலயும் சந்தர்ப்பம் எட்டுக்கணும்னு தான் பாக்குறோம், கிடைக்குது இல்லையே. சரி சொல்லுங்க பேகம், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடம் எனக்காகவும் அன்புக்கான செல்ல மகளுக்கு, முக்கியமா உங்களுக்கா போனஸ் நந்தகுமார் சார் இருக்கா வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்த வைக்க
1: நன்றி. எனக்கு

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஜீவ பிரியா இணைந்திருக்கிறாங்க. கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கவிஷா இணைந்திருக்கிறேன். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே வெள்ளி ராகம் துள்ளி வரும் பாடல் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தார் குறிப்பிடுகின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா. நான் காளிமுத்து இணைந்திருக்கின்றேன் கொட்டக்கரையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகமது ஷாலி வந்துக்கிறாங்க மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். நசூர் கென்யாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அசுருதீன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மேப்பிட்டி கந்தையிலிருந்து பிரசாத் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க பலாங்குடையிலிருந்து. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். சங்கானையிலிருந்து ஜெயக்குமார் சுபாஷினி வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் பாட்டு தலைவா, நலமா இருக்கிறீங்களா? சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்தி வந்துக்கிறாங்க. பிரஷா பிரசாந்தி. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் இணைந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை மனித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் இணைந்திருக்கின்றார் ரோஸ்போனிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களோடு புகவந்தலாவையிலிருந்து ரேகா இணைந்திருக்கிறேன் அண்ணா, இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. ராஜா வண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா இணைந்துக்கிறாங்க. கணவர் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானாறு செல்வச்சனதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அக்கறைப்பட்டு பாப் டைலர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது
1: பாவா வஞ்சி இளமானே.
2: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இனிமையான காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சப்பம்பாள் கந்த பெரியபுரியிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க குமார்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். வியாபாரங்கள் எல்லாம் எப்படி போகுது?
1: வியாபாரம் எல்லாம் நல்லபடியா போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் மழை, வேற எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போய் கொண்டிருக்கு.
0: அப்படியா?
1: ஆமா
0: சார். எவ்வளவு காசு வந்தாலும் செலவழியறது எப்படின்றத நீங்க தேடி பாக்குறீங்க, ஆனா முடியுது இல்லையே.
1: முடியுது இல்லன்னா 5000 ரூபாய் காசை மாத்தினா அது அப்படியே பறந்து ஓடிடுது.
0: மாத்துறது நேரம் தான் அது சந்தோஷமா இருக்குது. நாலு மஞ்சள் தாளு, நாலு பச்சை தாளும், ரெண்டு ஒரு பர்பிள் கலர் தாளையும் தந்துடுறாங்க. 6 தாளா எங்க போதோ தெரியல, ஆத்துல போன மாதிரி போயிருதே.
1: ஆமா, மாத்தாம வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும்.
0: அதுதானே, நம்ம மாத்துறதுல நம்ப பண்ணே. சரி சொல்லுங்க, இப்ப ஏதோ மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு சிரிக்கிறதா, காசை காணையிலன்னு நினைச்சு சிரிக்கிறதா, புரியல? நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நீங்கள் தகுந்த அருமையான பாடலை கேட்பதற்காக நண்பர் தலாக்கலை கிருஷ்ணபக்தன், தொப்புக்குச்சி கடை இரன், சாம்குமார், உமாச்சந்திரன், வத்தல ஐயா, கண்ணா மம்பிட்டிய ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், மும்தாஜ் பேக, அருள்மொழி, வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம் அண்ணா.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு காலம் கடந்தால் மறையாத கானங்கள்
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: நினைவுகளின் நிழல்கள்.

0: கருப்பு வெள்ளை திரையின் பின்னணியில் மனதை மெதுவாக வருடி சென்ற அந்த இனிய தருணங்கள். இளமை குறையாமல் சங்கமித்த நேரம் நெஞ்சில் நின்றவை, நெஞ்சில் நின்றவை.
1: அமைதியான நதியினிலே ஓடும்
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பொத்துவில் இருந்து ஷாமிலா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவ்வளவு. சிங்க ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான காலநேர வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். ஓல்கோட் மாவட்டத்தை மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜோன் ஏகாம்பரம் இருந்திருக்கின்றார். அக்கறைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் ப்ரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் இருந்திருக்கின்றார். கொழும்பு 5 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். 6:30 இதய ரத்தினம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முரளிதரன் இணைந்திருக்கின்றார். மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சதா ஜோதி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடனா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சிவா இணைந்திருக்கின்றார். நோவூடிலிருந்து வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் மணிவண்ணன் சந்திரா குசன் வொர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் நிகழ்ச்சி மாளிகாவத்தையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மார்சுகா ஜுனாய்டு இருந்திருக்கிறாங்க. அதை போன்று என்னைய நிகழ்ச்சியில் நடத்தி நடந்த பாடல் வேண்டும். ஆறுமுகம் ரமேஷ் இருந்திருக்கின்றேன். ஊர்கொடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வழங்கப்பட்ட பாடலில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே ஜி ஜேசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: நேரம் 10:52, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. சரி, கேட்கிற உங்களுக்கு தான் இதமா இருக்கா அப்படின்றது சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்
1: சார்? வணக்கம், நான் தோப்பூர் செல்வனார் முஹைதீன்.
0: முஹைதீன் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி சார்? காலையிலே வணங்குறேன், நல்லா சந்தோஷமா இருக்கீங்க.
0: அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? அதுதானே, சொந்தக்காரன் சோகத்துக்கு இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? சந்தோஷமா சொல்றீங்களா, சோகமா சொல்றீங்களா? அதுதானா இல்ல, நான் பார்த்தேன் வேலையே இல்லையாப்பா, வேலையாரா இருந்தா தாங்க அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு வேலையும் இல்ல சார், என்ன
1: செய்யறது?
0: வெள்ளிக்கிழமை அது வந்து நம்ம வீட்டுல இருந்து வெளியில வலிக்கிறது இல்ல, இல்ல இல்ல வீட்டுல இருந்து வெளியில வலிக்கிறது தான். ஆனா சரி சொல்லுங்க, மொஹைதீன் நிகழ்ச்சியில யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: வசந்த உள்ளம் கம்பகா மஜித் நானாக்கா வந்து தோப்பூர் அனிவாசர் காட்டியும் திருவண்ணாமலை ஜெயகாசன் சளிமச்சா குடும்ப உறவுகளுக்காகவும் மற்றும் முக்கியமா உங்களுக்காகவும் சார், எனக்கு முடிஞ்ச அந்த புறத்தாப்புல ஒரு பாட்டு நீங்களா சார், இந்த மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கான்ற பாட்டு உண்டு, பிரபு தேவோட டான்ஸ்ல அந்த ஒரியாயின பாடல் வந்துருக்கு சார், அது மிச்சம் காலம் கேட்டு.
0: சரி, அப்ப அத வந்து மதிய நேர குதூகலத்துல கேட்டுருவோமா? நான் சொல்லி விடுறேன்,
1: வானொலியில
0: வரையில் வரும் வரும். நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி சார்.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைக்கப்படும் அவசர பாலம் வீதி அல்லது கட்டிட நிர்மாண பணிகளை மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருந்து தாமதப்படுத்தாமல் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வகையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி நிதியொதுக்கீட்டை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஸ்பெயினின் தென்கிழக்கு மாகாணமான அல்மேரியாவில் உள்ள லாஸ் கசாடோஸ் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அறுந்து விழுந்த மின்சார கம்பி ஒன்றின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அது அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு மிக வேகமாக பரவியதாகவும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. எமது அடுத்த மனதியால செய்திகளை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நிமல்குமார் பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா நிமல்குமார்?
1: நல்ல சுகமா இருக்கேன் பாடல்களோடு.
0: சரி, பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சொல்லுங்க நிமல்குமார், இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: மனைவி ராதா, மகன் சந்தன், புவிலோசன், இலக்கியா, சிவன்யா, சமிந்தா, ராமச்சந்திரன், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கும் சச்சின் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். அஜந்தா, அஜேந்திரகுமார், சுமதி, சுகந்தி, ஜெகன், நிலானி ஆகியோருக்காக நல்ல பாடல் தாங்கிருப்பான.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
2: மச்சி மன்னாறு அம்மன் சுக்குள்ள பேஜாறு, தச்சு பன்னாறு டக்கரா நின்னு போனாரு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, நான் ஆரோக்கிய சாமி இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி திருவோணமலையிலிருந்து கஸ்தூரி வந்திருக்கின்றார். அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை மணித்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மும்தாஜ் எழுந்திருக்கின்றார். அதே போன்று குமார் வந்திருக்கிறாங்க. அலக்கியா மற்றும் சிவன்யா பிரஹல்யன் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திவான் எழுந்திருக்கின்றார். பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமாரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சூப்பரான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமிமலையிலிருந்து தினேஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஷைலஜா நடந்துக்கிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இனத்தில் நடந்த ஒரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கீதாஸ்ரீ வந்துக்கிறாங்க. கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று ஞான முருகன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடியிலிருந்து வேணி வந்திருக்கிறாங்க. ஏராவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரோலினா லிலித்தன் எழுந்திருக்கிறாங்க. ஃபைரூஸ் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரசானா குறிப்பிட்டுக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் அனைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க, என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல, ஜிஐ பாக்ஸ் பார்.
2: காலம் கடந்தால் மறையாத
3: கானங்கள், என்னை கொடுத்தே
2: நினைவுகளின் நிழல்கள்.

0: கருப்பு வெள்ளை திரையின் பின்னணியில் மனதை மெதுவாக வருடிச் சென்ற அந்த இனிய தருணங்கள். இளமை குறையாமல் சங்கமித்த நேரம் நெஞ்சில் நின்றவை, நெஞ்சில் நின்றவை.
1: அமைதியான நதியினிலே ஓடும்
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை. காலத்தால் அழியாதவை, அழியாதவை. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம் முஸ்தகீன், எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். சரி, இப்ப நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க முஸ்தகீன்?
1: ஆனா அது குமார் ஆகியோர் உங்களோட

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் சத்திய ஜோதி வந்துக்கிறாங்க. கிருபான அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குதூகலம் அதாவது தூள் பாடல்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. குசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கின்றார். அத்தனை பாடல்களும் சூப்பர்ப் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அப்துல் காதர் இணைந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா கெயில் வந்துக்கிறாங்க. கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலை சந்தானம் தற்பொழுது கொழும்பு மயூரா பிளேஸிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தேவி ஜோகேஸ்வரன் விரும்பிய பாடல்கள் எல்லாமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன். உற்சாகமா பொறுமையா இருந்து வந்துட்டீங்க. அப்படியா?
1: பொறுமையா தான் கேப்பேன் பாடல்கள். ராகம் சுகமானது எல்லாத்துக்கும் இட உடனே அவங்க கேட்கக்குள்ள நானும்
0: கேட்டுக்கிறேன்.
1: பாடலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
0: சரி, இப்ப இந்த நேரம்
1: அந்த பாட்டு ரொம்ப எனக்கு மனசுலயே இருந்துச்சு. அது நீங்க தந்துட்டீங்க.
0: அப்படியா? அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிற பாடல்களை எல்லாம் தருவதுதான் நிகழ்ச்சியினுடைய எண்டம் பாடி. என்ன,
1: அப்பையில இருந்து இத்தனை வரைக்கும் உங்க மேல எல்லோருமே ஒரு அன்பு வச்சிருக்காங்க சார்.
0: அப்படியா?
1: அதனால நான் ஒரு பாடல் கேட்க போறேன். அந்தி மலை பொழிந்தது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
0: அது உண்மைதான். ஆனா இந்த வெயிலுக்குல எங்க மழை பெய்யுது? இந்த மாதிரி கொதிக்குது, வெளியில இறங்குறதுக்கு யோசனையா இருக்குது. எங்க முகம் தெரிகிறது? என்ன வெயில்? அப்படியா? சரி, இப்ப யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும், மத்தது மூதூர் வடிவேல் ஐயா, அரண்மொழி பத்மா அம்மா, தங்கச்சி அம்மா, பனாவத்தையில் இருக்கும் சோமசரி ஐயா, ஆட்டோ விஸ்வநாதன், சரோஜினி அம்மா, மற்றது அம்பாந்தோட்டை ஜெனிலா, மன்சூர், தம்பி தயாளன், ரமானி, சின்னையா மகாதேவன், சின்ன தம்பி, இங்கிரிய ராவி, வசந்த சொந்தங்கள் அனைவரும் சேர்த்துக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. நிகழ்ச்சி நன்றி
1: நன்றி சார்.

தொலைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றிக்குப்பா நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கங்கள். தொடர்ந்து நீங்கள் இருந்திருக்கலாம் மதிய நேரத்தோடு நேரம் 12 மணி.

0: சின்னவங்களே பெரியவங்களே சாரபாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவிலை என்று ஈர குழுவிலே ஆசிக்கான மத்திய நேர வணக்கத்துல என்ன அபிலாஷன் தனியே வந்து பாக்குறீங்க. அபிலாஷன் வலி தனி வலி என்று சின்ன வயிறு வலி இல்ல தலைவலி இல்ல. நீங்களும் வீட்டுல தலைவலி வயிறு வலி பிரச்சனைகள் அது இது வலி ஈந்தண்டி சின்ன எல்லாத்தையும் மறந்து போட்டு ஆசிக்கா இங்க வந்து எங்களோட பேசியாலும் எட்டே எட்டே நீங்களும் பேசி என்னோட பேசியர் பின்னா வரப்போறாரு. அதுக்கு முதல்ல நீங்களும் கூப்பிடணும் சின்ன என்ன நம்பர்ல கூப்பிடணும் சின்ன 0312 001 இருக்கு. அப்படி இல்லைன்னு சின்ன 0312 001 இருக்கு. சரி இன்னைக்கு ஆரம்பத்தில் எங்களோட பேச தார் வந்து இன்னைக்கு பார்க்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் அவருக்கு இவ்வளவு சுணக்கம்? சரி வணக்கம்
1: வணக்கம்.
0: ஜிதேவி ஆனந்தன் எப்படி வெள்ள காடி வந்தீங்க? என்ன
1: பாட்டுகள்
0: கேக்கு
1: தொடர்பு கிடைக்காத ஒரு
0: சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
2: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவா?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: குயிட் எக்ஸைட்டிங்.
0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
4: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: நீங்க கேட்டுக்கொண்டீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம். ஆசிக்கா பேசணும், ஜாலியா பேசணும். இந்த பக்கம் வரும் நேரம் 12:19 நிமிடம். இந்த நேரத்துல எங்களோட பேச தார் வந்தீங்கன்னு பாக்கணும். வணக்கம். தாருமா பேசுறீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீதேவி என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன சோகமா இருக்கீங்க கட்டுவான் சகுந்தலா தேவி? சோகம் இல்லையா? அப்படி என்ன சிரிக்கத்தானே ஓணும்? என்ன சும்மா சிரிக்காம இருந்தா கே சப்தத்தான் என்ன சகு? சகு சமைச்சிட்டீங்களா ஸ்ரீதேவி? இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியா? சரி தாத்தா செல்லுங்கம்மா. தாரில் ஸ்ரீதேவி உங்களோட சேர்ந்து பாட்டு உள் கேக்கும்.
1: வசந்தகுமார்
0: வசந்தகுமார் செல்லுங்க. ஸ்ரீதேவி தார் எல்லாம் இருக்கிறா ஈரோகுளி.
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈடன், வத்தலை ஐயக்கண்ணு, தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொம்பு சாம்குமார், ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், மும்தாஜ் தேவ், அருள்மொழி, ஜெரிஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மன்பதி ராசே, வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்பேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, நீங்களும் எங்களோட பேசணும்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ணணும் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுக்கிங்க. அந்த செல்லு தானே ஓணும். 0112-7755 0001 அப்படி மில்லுன்னு சொன்னா 0112-7755 1 1 கூப்பிட்டீங்க.

திரையின் பின்னணியில் மனதை மெதுவாக வருடி சென்ற அந்த இனிய தருணங்கள். குறையாமல் சங்கமித்த நேரம்.

வசந்தம் FM 2.6 2.8.

0: நோ ப்ராப்ளம் சின்ன பரவாயில்ல, நிறைய ப்ராப்ளம் இங்கத்தானே செய்து சின்ன மாற மலை மலையில நனைஞ்சா குளிக்கணும் என்னமோ உடந்துக்கொண்டி தர் தால் வந்திக்கான் பாவம். வணக்கம். வணக்கம் தார், பேசுறீங்க என் ஈரகோளே? ஓ தேஜா குட்டி, எங்க பேசிருந்தீங்க இவ்வளவு நாள்? என் ஸ்ரீதேவி என்னம்மா
1: வைக்கிறீங்களா
0: எந்த ஈரகோழி? சரி, சாப்பிட்டீங்களா? அப்படியா? அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன சமையல் தெரியும்? என்ன பொருள் ரொடி உளுந்துருச்சா இல்லையே? சரி சீதேவி சொல்லுங்கம்மா, தாரெல்லாம் ஈக்க உங்களோட சேர்ந்து பாட்டு ஒழுக்கை. என்னம்மா பாட்டு? என்ன பாட்டுமா? எனக்கு விளங்க இல்ல. அது வந்து நீங்க கிருபானா கிட்ட கேட்டீங்க வானாமா, சிப்பி இருக்கிறது முத்தி இருக்கு, அதுல தான் சொல்லுவாங்க ராகன் சுகமானது. இதுல டமா டுமி டுமின் இல்லையா பாட்டு வரும். சரி மேடம், தாரெல்லாம் மீக்க ஆகிற கோழி உங்களோட சேர்ந்து பாட்டு ஒழுக்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: வசந்தம் சொன்னாங்க எல்லாத்துக்கும்
0: நன்றி.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நாடு முழுவதும் 102.2 தசமார் 102.2 தசமார்

0: நேரம் 12:50 கேட்டு வசந்தத்தின் மதிய நேர குதுகலம். இந்த நேரத்தில் எங்களோட பேச தார் வந்தீங்கன்னு பாக்கணும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் தார். இது
1: என்ன சார், மறந்துட்டீங்களா?
0: கோவிந்தராஜன் தானே? உங்களை எப்படி நாங்க மறைக்கிற, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு.
1: உங்களோட
0: சேர்ந்து பாட்டுகள் கேக்கு.
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாரணிக்காகவும் அன்பான அறைப்பாளர் உங்களுக்காகவும் பரிசுத்துறை அருள்மொழி முனராக்கட தனநிற்பிக்காகவும் உங்கள் அன்பிக்கினிய பாடல் எடுத்தார்.
0: நன்றி.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியாள சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானிய சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மன்னார் சவுத்பார் கடல் மற்றும் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கடல் வழியாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கடத்தி வரப்பட்ட 60,448 கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன்போது 26 சந்தேக நபர்களும் 12 டிங்கி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வடமத்திய கடற்படை கட்டளைக்குட்பட்ட இலங்கை கடற்கரை கப்பல் கஜபாக முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போதே சந்தேகத்திற்கிடமான பல டிங்கி படகுகள் சோதனையிடப்பட்டன. அதன்போது கடல் வழியாக சட்டவிரோதமாக கரைக்கு கடத்தப்பட்டிருந்த பெருமளவிலான கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னார் மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த 21 முதல் 64 வயதிற்கிடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் உதவி மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரான் மீது அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதன் மூலம் வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. ஹோமூஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய 2 வான்வழி தாக்குதல்களில் ஈரானில் 14 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானிய சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தமேபம் நேரம் 1:09 நிமிடம் மதிய நேர குதூகலத்தோட ஆஷிகா பேசுதார் வந்திக்கிட்டு பாக்கணும். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா சுகமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானூறு பேருக்கா 4 பேருக்கா சரோசினி ஸ்ரீமுரண்ணா வடிகளண்ணா ஆண்ட விசுவநாத நீகரண்ணா சாயபுகுமார் அப்துல் மஜீத் வசந்தகுமார் தம்பி நிசா மணவண்டி செந்தி விங்கிரிய ரவி முருகையா மற்றது முகழ்வின் எல்லாருக்காவும் எனக்கு ஜனவரி நிலவே நலந்தானி மகளிர் சுகந்தானா இந்த படத்தை
0: ஜனவரி ஜனலே கலந்திச்சா என்ன
1: நலந்தானா
0: தெரியா? பிப்ரவரியில தான் தெரியும் விஷயம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

தின்னாத என்னே தின்னாதுன்னு சொல்லி எவ்வளவு கவலையா சொல்றது. அது மாதிரி தான் டேக்கியா வேலை திட்டமானது வந்து இளைஞர் பூரா பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள். வீதி விபத்துகளை தடுப்பது எப்படின்னு சொல்லி வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், வசந்தம் வானொலி, புல்லோல் ரோட் கடக்கும் பொழுது கவனமா ரெண்டு பக்கம் பார்த்து அங்க நீங்க பார்த்து போகணும்னு சொல்லி ஒரு வேலை திட்டம் நடத்தி வருகிறார்கள். அதனால கவனமா பேத்துட்டு வாங்க. என்னுடைய ஸ்ரீதேவி, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மதிய நேர குதுகலம்.

0: ஓஜாய் ஓஜாய்னு சொல்லி ஓஜாய் பேத்துட்டாங்க. இந்த நேரத்தில் மதிநீர குதகலத்தில் முகநூல் வழியாக தார் வந்தீங்கன்னு பார்த்தா செந்திவேல் கருணாகரன் வந்தீங்க. மதியநீர் வணக்கம் நானா அப்படின்னு சொல்லிக்கா மதியநீர் வணக்கம் வாழ்த்துக்கள். செங்கலடி சகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. மாவனிலேருந்து நிஷா வந்தியா குட் ஆஃப்டர்நூன் எப்படின்னு கேட்டீங்க. அது அன்பான மதியநீர் வணக்கம் இருவருக்கு நான் ஒரு தாழ்த்தாக்கி சும்மா சில்லிக்கார் பொருள் நகர் நசூர் வந்திருக்காங்க. அதுபோல் வசந்தம் சொந்தங்களின் குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான மதியநீர் வணக்கம். ராஜன் பின்னோயா ரொசல்ல நிகழ்ச்சி சூப்பர் கேட்டுக்கொண்டிருப்பதாக சில்லிக்காங்க. அதுபோல் இருவருக்கும் வணக்கம். இருவர் இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் போய்க்கு இவங்க ஹஸ்பண்ட்லேருந்து விஜயகுமார் வந்திருக்கேன் அன்பான மதியநீர் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காங்க. அதுபோல் கட்டுவானிலேருந்து சகுந்தலாதேவி நிர்மலாதேவி சகோதரிகள் வந்திருக்கிறார். கேஸ்லிக்கும் கண்ணாவுக்காகவும் நல்ல ஒரு பாட்டிலே தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுரேஞ்சி வந்திருக்கார், சுரேஞ்சி வந்திருக்காரு, ரகு வந்திருக்காங்க. அது போல் எங்களுக்கும் ஒரு ஆசைக்கான பாட்டு ஒன்று தாங்கன்னு சொல்லிக்காங்க. அப்கோட்டிலேருந்து வணக்கம் அக்கான்னு சொல்லிக்காங்க. அக்கா இல்லை நானாக மட்டும்தான் கேலி இவங்க ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து இனிமையான மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிக்காங்க. சார் இந்த தார் வந்திக்கின்னு பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் தாரு நவரத்தினம் எப்படி இருக்கீங்க நானா? என்ன பண்ணிக்க தூக்கமா?
1: இல்ல இல்ல வீட்டுலதான்.
0: வீட்டுலதான் என்ன சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல.
0: சரி சரி தாரு நம்பிக்கை அவங்கள்ட்ட சேர்ந்து பாட்டுகள் கேக்கு.
1: இமானுவேல் குடும்பத்துக்கும்
0: சரி
1: கொற்றாமலை தர்சன குடும்பத்தும்
0: சரி நன்றி நன்றி. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம் மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 7755 001 அப்படி மில்லண்டி சின்ன 0112 7755 111க்கு

0: வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் காலம் கடந்தால் மறையாத
3: என்னை கொடுத்தே
2: நினைவுகளின் நிழல்களில்

0: கருப்பு வெள்ளை திரையின் பின்னணியில் மனதை மெதுவாக வருடிச் சென்ற அந்த இனிய தருணங்கள். இளமை குறையாமல் சங்கமித்த நேரம் நெஞ்சில் நின்றவை, நெஞ்சில் நின்றவை.
1: அமைதியான நதியினிலே ஓடும்
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை. காலத்தால் அழியாதவை, அழியாதவை. நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
2: வசந்தம் எஃப்எம்
0: 102.6, 102.8.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மதிய நேர குதூகலம் வசந்தத்தில் இந்த நேரத்தில் உங்கள் பேசுவதுக்கே பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் தாரு.
4: தோப்பு கொச்சிக்கடையில் இருந்து ஈடன்.
3: ஈடன், எப்படி இருக்கிறீங்க ஈடன்?
4: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: ஈடன் சூப்பர் ஆகிக்க கூட நாங்க என்ன சுகம் இல்லாம இப்ப நாங்களும் ஆசிக்கு ஆயிக்கும். ஸ்ரீதேவி
4: அப்படி அப்படித்தான் இருக்க.
3: ஈடன் என்ன பண்றீங்க வீட்டுல? என்ன சும்மா ஆசிக்கா பாட்டு கேட்டு பாட்டெல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு?
4: அருமையான பாடல் எங்க இருந்து நீங்க இந்த தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்க? இந்த பாடல அருமையான பாடல், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி. தாராளமிக்கா ஈடன்.
4: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரொசல்கம குசுராஜ கொழும்பு பன்னெண்டு மேலும் இளவட்டாரம் கொடுத்தது அப்போ வசந்தகம் அதுல ராஜமாணிக்கன் ராஜன வெளிவந்தது தெரிஞ்சுரும் பத்தல ஐயகன் கிருஷ்ணமத்தான் திருமதி ராஜா தஹாரா முண்டாஜ் இஸ்கா அருள்மொழி மெரில் சாம்குமார் மொன்ராங்கல் தனலட்சுமி பாலச்சின பத்மா இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்காக உங்கள் இருவருக்காக உங்க பண்ண நன்றி. வணக்கம்.
3: நன்றி.

0: நீங்க ஆஷிக்கா கேட்டுக்கொண்டிருக்கிற மதிய நீர் குதூகலம் நேரம் 1:52 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு தாருன்னு பார்க்கணும். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தார். இது
1: பாட்டு மற்றும் எங்கள் ஈகிள் சவுண்ட் உரிமையாளர் லைனல் கிரகரி, செல்டன் செலர், தேவமணி டீச்சர், ஹில்டா ஜான்சன், ஐரின் ஹவுஸ்கோன், புட்டுக்கடை புகாரி அனைவரையும் இழைத்துக் கொண்டாருங்க.
0: புகாரி நான் அவனா விசாரிச்சேன்னு சொல்லுங்க ஸ்ரீதேவி.
1: ஒரு நாள் செல்றேன்
0: அவருக்கு. சென்றே அவர் கேட்கிற பாடு இல்லையா?
1: அவரு சொல்லி சொல்லி நல்ல பாட்டு போட தமிழ் சென்றேன்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.
2: Yeah.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கை கடற்படையின் புதிய தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பானது கடற்படை தளபதி தனது பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் நடைபெற்ற முதலாவது சந்திப்பாகும். இதற்கமைய பாரம்பரியங்களுக்கு அமைவாக இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின்போது இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக பதவியேற்றுள்ள வைஸ் அட்மிரல் ஜேமியன் பெர்னாண்டோவுக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதன்போது உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
1: வசந்த FM, வெளிநாட்டு செய்திகள்.
2: ஸ்பெயினின் தென்பகுதியில் நிலவும் காட்டுத்தீ அனர்த்தத்தினால் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 19 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 4 பிரித்தானியாவர்கள் எனவும் தெரிய வருகிறது. காட்டுத்தீ காரணமாக 100,000+ பாதிக்கப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயுடன் அறுந்து விழுந்த மின்கம்பம் காரணமாக தீப்பரவல் உக்கிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்பெயினில் நிலவும் 40°C அதிகரித்த வெப்பமும் காட்டுத்தீ அனர்த்தம் ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: போடு. நேரம் 2 மணி 7 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மதிய நீர் குதுகலம். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியில் 0112-7705-001 அப்படி மில்லினா 0112-7705-1111 சார். இந்த நேரத்தில் எங்களோட பேச தார் வந்தீங்கன்னு பார்க்கணும். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். தாரு ராஜேந்திரன். நல்லா இருக்கேன் ஜிதேவி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கிறோம்.
0: கேளுங்க தம்பி.
1: என்ன
0: பூ? செருப்பு.
1: இல்ல இல்ல,
0: பருப்பு. குஷ்பு.
1: சிரிப்பு. சிரிப்பு.
0: சரி சரி, அந்த சிரிப்போட செல்லுங்க சீதி. தார் எல்லாம் மீக்காயிர கூட
1: மகன் இருக்காரு, சுதாகர் கண்டியில இருக்காரு, மருமகள் பவானி இருக்குது, மற்றும் எட்டையாண்டுல இந்த சிவா இருக்காரு, எனக்கு கிழங்குட்டையெல்லாம்
0: சரி,
1: மற்றும் நீர்கொழும்பு ஜெயக்குமார், மற்றும் அதாவது மாத்திர கல்தவள்ள பொன்னுசாமி குடும்பத்தினர், மற்றும் மஸ்கிலியாவில் இருந்து ஏலிஷ நாடகமன்ற பொன்னு கோபால் இருக்காரு, நாடகமன்ற இருக்காரு, அனைவருக்காக கேட்போம்.
0: சரி, பொன்னுசாமியை கேட்டு சொல்லுங்க ஸ்ரீதேவி.
1: சார், கேட்டு சொல்றேன்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 2:18 மூலம் மதிய நேர குதூகலத்தோடு பேச தார் வந்தீங்கன்னு பாக்கணும். வணக்கம். வணக்கம். அவர் வேற குழப்பத்தில் இருக்கார் போல இருக்கி. வணக்கம். வணக்கம் தாரு.
1: அபு ஹசன்.
0: வணக்கம். வணக்கம் தாருமா பேசுறது.
1: சமீராசன்
0: கூட்டாளியே தெரியுமா உங்களுக்கு?
1: பாட்டு
0: சரி. நன்றி. குட் நைட். குட் நைட். அவர் பகல் இல்ல. சரி தாரி. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: நல்லா சோமாயிக்கே ரவுமா. அப்புறம் இங்க மாளிகாவத்தில ஒரு ரவுமாயிக்கியா? அப்புறம் ரவுமா சொல்லுங்க, என்ன செய்யறீங்க ஸ்ரீதேவி?
2: என்ன செய்ய, சாப்பிட்டு
0: என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு?
2: எனக்கு அந்த துள்ளாத மனமே துள்ளும் பாட்டுல
0: பாட்டு. அது இது வந்து இந்த மாதிரி பாட்டுகள் தான். டமீர் டுமீர்னு சொல்ல துள்ளாத மனமே.
2: என்ன டமீர் டுமீர் எங்களுக்கு நடந்து
0: நன்றி.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு
1: தெரிந்தவர்கள்
3: மகஜன சம்பத்து 2.6 2.8.

0: முனியம்மா வந்த நேரம் 2:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மதிய நேர குதுகலம். நீங்கள் ஆஷிகா பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-2-7-5-0-0-1. அப்படியும் இல்லைன்னா 0-1-2-7-5-1-1-1. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேச தார் வந்தீங்கன்னு பார்க்கணும். வணக்கம்.
1: வணக்கம்
0: மொய்தீன், எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
1: எனக்கு
0: தெரிந்தான் தோப்பூர்ல மழையா வெயில்
1: சரியான வெயில் அப்படின்னா
0: மீக்கா
1: கம்பா மஜித்னா தோப்பூர் ஹனிவாஸ் சார்
0: பாலசுப்ரமணியம் சுவாமி. அம்மா என்ன?
2: ஐயோ சாமி இல்ல,
0: பாலசுப்ரமணியம் சுப்பம்மாவா எப்படி இருக்கிறீங்க? எங்கட ஈரோ கொள்ளே
2: நன்றி.

0: மாமா மாமான்னு மாமா கூப்பிட கூட மாமா தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கியா? தூத்துக்குடி மாவட்டம் டி தமிழகத்தில் உறவுகளுக்காக தங்கம் ஜெனிட்டாக்காக ஒரு நல்ல ஒரு பாட்டு தாங்கண்டி ஆண்டனி அம்மா கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எங்க சுரேஞ்சின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேட்க போறது என்னன்னு
1: சொன்னா, திரை உலகின் நட்சத்திரம்
2: என்ன
3: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
3: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்,
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6, 102.8.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது போலேயே. சரி, இந்த நேரத்தை தார் வந்திக்கிட்டு பார்க்கணும். வணக்கம்.
4: வணக்கம் அபராசி அவர்கள்.
3: வணக்கம் வணக்கம்.
4: மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம்.
3: நன்றி தாரிது.
4: எட்டியாந்தோட்ட அபிமானி வசந்த இமானுவேல் அவர்கள்.
3: இமானுவேல் எப்படி இருக்கீங்க? புல் டான்ஸ் ஒன்று போட்டிருக்கீங்களா?
4: ஆமா, புது டான்ஸ் ஒன்று போட்டிருக்கு, பாத்தீங்களா?
3: இமானுவேல் என்ன பண்றீங்க? வீட்லயா, வேலையா, ஸ்கூல்லயா, ரோட்லயா?
4: வீட்டுல இருக்கேன். இப்ப
3: சாப்பிட்டீங்களா?
4: இல்ல, இப்பதான் சாப்பிட போறேன்.
3: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க. என்ன? சரி, தாராளம். மீகாசி தேவி,
4: ரமேஷ் டாக்டர் அவர்களும் சேர்ந்த மேரி குடும்பத்திலும் நவநாட்டு குடும்பத்திலும் மற்ற எட்டியாந்த சேர்ந்தபதி அவர்களும் சத்ய யோகேஸ்வர் அவர்களும் மற்றும் அனைவரும் வருஷத்தில் கேட்டிருக்க பணவத்த நிலையம்பருக்க ஆட்டா விஸ்வநாதர்களும் பாபு அவர்களும் கணபதி அவர்களும் மீண்டும் அறிவுரம் கேட்கறது.
3: நன்றி
4: நன்றி.
3: சரி, நிகழ்ச்சியில் பேசும் இறுதி நேர் தார்ந்து பாக்கலாம். என்ன வணக்கம்? வணக்கம். அப்புறம் ராஜலட்சுமி அம்மா. பாட்டு
5: எல்லாம்
3: தாராளமா அடுத்த வாரம் ரெண்டு பேரோட வரலாம். தாராளமா மீகாசி தேவி பாட்டு கேட்க
5: உங்களுக்காகவும் எங்களுடைய மூதர் அடியன் ஐயா, பத்திர அருள்மொழி வட்டமிச்சி கண்ணகுமார் அம்மா, மற்றது அழகு சுந்தரம் ஐயா, தேவமலர் அம்மா, ஆட்ட விஸ்வநாதன், சரோஜினி அம்மா, தம்பி தயாளன், ரமானி, இருக்கும் வரலட்சுமிக்கும் எல்லோருக்கும் சேர்த்துக்கணுங்க. நல்ல பார்த்தோமே.
3: சரிங்க, நன்றி
5: நன்றி நன்றி சார்.
3: நன்றி. இதுவரை நேரமும் ஆசிக்கான பாட்டு ஆசிக்கா கேட்டுக்கொண்டு என் சொந்த மொழிகளெல்லாம் நன்றி சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் நம்ம போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க எங்களோட தாத்தா வந்திருக்காங்க, GR வந்திருக்காங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் அல் விலுங்கி அபுல் ஹாசன்.

சிங்கம் சிங்கிளா தான் வந்தாலும் தனியா தான் வந்து சூப்பரா கலக்கிட்டு போயிட்டு நன்றி அபிலாஷன். நேர்கள் தொடர்ந்து வசந்த மெஃபமோடு போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நேரமே பொழுது மாலை 3 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணேகாரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று தீர்மானம் எடுத்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் கடந்த வாரம் ஏற்பட்ட அமைதியின்மையின் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பான தனது கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்ற தவறியமைக்காக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணேகாரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் வைத்து இன்று குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையொப்பமிட்டனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: சர்வதேச சந்தையில் மசக எண்ணெய் விலைகளில் இன்று சற்று வீழ்ச்சியை காண முடிகின்றது. அதற்கமைய பிராண்ட் ரக மசக எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 2% குறைவடைந்து 76 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை நேற்று 74 டாலர்களாக இருந்த WTI ரக மசக எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை இன்று 72 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை 3 அமெரிக்க டாலர்களாக காட்டுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை நிமிர்ந்த நடை

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். சூப்பரான பாடல் ஒலித்தொழுந்தது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட் மட்டுமல்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள், அதே போல தொழில்நுட்பம், விளையாட்டு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றும் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி. 6-5 மணி வரைக்கும் உங்களுடன் இணைந்திருப்பேன். www.vasanthafm.org பக்கம் கூடவும் இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, 102.6, 102.8 வசந்தம் டியூன் பண்ணி ரொம்ப சத்தமாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமாக பேசு பொருளாக அமைந்து கொண்டிருக்கிறது டெங்கு தான். ஏன்னு சொன்னால், நாளுக்கு நாள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. கடுமையான ஒரு டெங்கு பரவல் தற்போது பரவி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே டெங்கு நோய் தற்போது கடுமையாக பரவி வருவதால் அதிக அபாயம் உள்ள பகுதிகள் சொல்லப்படுகின்ற அரச, தனியார் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் 2 வாரங்களுக்கு மூடுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழைக்காலமும் மழையும் வெயிலும் சார்ந்து வருவதனால் டெங்கு பரவல் அதிகரித்திருக்கிறது. எனவே கவனமாக சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அந்த நாங்கள் வந்துட்டு வெளியில் இருப்போம், அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டின் கதவுகளையோ அல்லது ஜன்னல்களையோ திறந்து நாங்கள் காற்று வாங்குவதற்காக வெளியில் இருப்போம். அந்த மாதிரியான நேரங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா ஒரு 5 மணிக்கு பிறகு அந்த அவ்வாறான இடங்களிலிருந்து நாங்கள் ஒதுங்கியிருப்பதும் அந்த ஜன்னல்கள் அதே போல் நொழும்பு வரக்கூடிய இடங்களை அடைத்து வைத்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். எனவே பாதுகாப்பாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். சுற்றுப்புற சூழலை அடிக்கடி நீங்கள் பார்த்து சுத்தம் செய்வது நல்லதாக இருக்கும். இதே போல் மட்டக்களப்பு நகரில் அண்மையில் இடிந்து விழுந்த புது பாலத்தை இப்போ வந்துட்டு புனரபு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்காலிகமாக ஒரு பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இடிந்து விழுந்த பாலத்துக்கு ஒரு தற்காலிக பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விஷயம். எனவே போக்குவரத்து அதில் ஆரம்பிக்கப்பட இருக்கும். இதே போல சுற்றுலா பயணிகளின் வருகை, எங்களுடைய நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். 1.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான அந்நிய செலாவணிகள் வருமானம் ஈட்டியிருக்கிறது சுற்றுலா பயணிகளினுடைய வருகையால். சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை 1.2 மில்லியனாக அதிகரித்திருக்கிறது. எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அந்நிய செலவணியும் கூட. ஓகே, நல்ல விஷயம். உங்களுடைய நாடு இயற்கையாக அழகான ஒரு எழில் கொஞ்சம் அழகான நாடாக இருக்கிறது. எனவே இன்னும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் இன்றைய நாளும் பேசப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பேசு பொருளாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு அமைய எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கமைய தற்போது வடக்கு, கிழக்கு மற்றும் அம்பாறை பகுதிகளில் நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த பிரதேசங்களை மையமாக கொண்டு நெல் கொள்வனவு முன்னெடுக்கப்பட இருக்கிறது. எனவே நெல் சந்தைப்படுத்தல் சபை 1 கிலோ நாடு நெல்லை 120 ரூபாவுக்கும், 1 கிலோ சம்பா நெல்லை 130 ரூபாவுக்கும், 1 கிலோ கீரி சம்பா நெல்லை 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்வதுடன் நெல் கொள்முதலுக்காக தற்போது களஞ்சி சாலைகள் பொறுப்பேற்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 143 இடங்களில் உள்ள அந்த களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்ல விஷயம். என நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்த வரைக்கும், அதாவது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6000 மில்லியன் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக கடன் திட்டத்தின் கீழ் 10000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் இருப்புகளை சேகரிப்பதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் வரவேற்கின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுடன் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தம் எஃப்எம்மின் போட்டு தாக்கு. ஒலிக்கும் பாடல் இது நிமிர் திரைப்படத்துக்காக.

பகுதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

நீ என் காதலியான ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசனங்கள் போட்டி தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 3:23 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நல்ல விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த சிகிச்சை என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக எல்லோருக்கும் சரியான நேரத்தில் தண்ணீர் அருந்தாதது ஒரு காரணம். அதே போல தேவையற்ற நிறமூட்டிகளை கொண்ட குளிர்பானங்களை அருந்துவது, இப்படி தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இப்படி எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற சில சில மாற்றங்கள் காரணமாக அதிகமாக எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சிறுநீரக கல் பிரச்சனை. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே அதுக்கான ஒரு சிறந்த ஒரு சிகிச்சை மையம் இலங்கையில் குறைவாகவே இருந்தது. இப்போ வந்துட்டு 12 தொகுதி எதிர்வரும் 12 தொகுதி மக்களுடைய பாவனைக்காக 3 மாடி கட்டடம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த 3 மாடி கட்டடம் நாடு முழுவதும் சேவையாற்றக்கூடிய மேரிக்கம தேசிய சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை மையம் 12 தொகுதி திறந்து வைக்கப்பட இருக்கிறது பொதுமக்களுக்காக. எனவே இந்த இலங்கையில் சிறுநீரக கல் நோயினால் பாதிக்கப்பட்ட 1000கணக்கான நோயாளர்களுக்கான ஒரு சிகிச்சை நிலையமாக இது இருக்க போகின்றது. எனவே சிறுநீரக கற்களை அகற்றும் சத்திரை சிகிச்சைக்காக தற்போதுள்ள 5000க்கு மேற்பட்ட காத்திருப்பு பட்டியல்கள் குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு தேசிய சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை நிலையம் திறக்கப்பட இருக்கிறது. எனவே நல்ல ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த சிகிச்சை மையத்தை பொறுத்த வரைக்கும் 5000க்கு மேற்பட்ட நோயாளிகள் காத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சிகிச்சைக்காக. எனவே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிகிச்சை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நல்ல ஒரு யோசனையும் கூட, நல்ல விஷயம். எதிர்வரும் 12 தொகுதி திறக்கப்பட இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கண்டே பேராதனை போதனா வைத்தியசாலையில் இடுப்பு பகுதியில் இருந்த 2 குழந்தைகளை வெற்றிகரமாக சத்திரை சிகிச்சை மூலம் அகற்றி வரலாற்று சாதனை படுத்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு மட்டும் இருந்த 2 சிறுநீரகங்களை பிரித்தெடுத்து அடுத்த ஒரு குழந்தைக்கு வைத்து அது வெற்றிகரமான ஒரு அறுவை சிகிச்சையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகிலே முதல் முறை செய்யப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சையாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்க இருக்கிறது. எனவே இது ஒரு வெற்றிகரமான சிகிச்சையாக கொண்டாடப்படுகிறது. எனவே நல்ல ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கண்டியை பொறுத்த வரைக்கும் கண்டி மாநகரின் போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது ஒரு பாரி ஒரு பிரச்சனையாக இருந்தது. மக்கள் சனத்தொகைக்கேற்ப அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய நவீன மயப்படுத்தப்படும் மெட்ரோ பேருந்து சேவையை அமைக்க இருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்னாயக்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயமும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே மிக விரைவில் அந்த நவீன மயப்படுத்தப்பட்ட மெட்ரோ பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு இணைந்ததாக பேராதனை பாலத்திற்கு அருகில் 2 மேம்பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. எனவே நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள் அபிவிருத்தியை நோக்கி எங்களுடைய நாடு நகர்ந்து கொண்டிருப்பதில் சந்தோஷமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொகுசு போக்குவரத்து துறையை கௌரவிக்க சிறந்த விருது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சொகுசு பஸ் சேவை திறம்பட நடத்துவோரை கௌரவிக்கும் ஒரு விருது ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சொகுசு பேருந்து சங்கம் இதை அறிவித்திருக்கிறது. எனவே நல்ல விஷயம், யாரெல்லாம் சரியான முறையில் இந்த சேவையை செய்கின்றார்களோ அவர்களுக்கான ஒரு விருதாக இது பார்க்கப்பட இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருங்க.

0: நல்ல பாடல் கேட்டுக் கொண்டு வந்திருக்கிறீங்க. நேரம் 3:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
0: பாட்டு படிக்க முடியாதா? ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
3: குயிட் எக்ஸைட்டிங்.
4: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழும்.
5: உனக்கு என்ன தொழில் செய்யலாம் சொல்றேன்.
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: பழைய பாடல் அது ஜுங்கா திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 3:38 கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, பாலஸ்தீனம், ஈரான், இஸ்ரேல், அதே போல ரஷ்யா, இந்த நாடுகளுக்கு இடையில இடம்பெறுகின்ற யுத்தம் எப்போதுதான் முடிவடையும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எதிர்பார்ப்போடு எல்லா நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல எல்லா நாட்டு தலைவர்களுடன் சேர்ந்து அந்தந்த அதிகாரிகளும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதும் அந்த ஒப்பந்தங்களை மீறுவதும் மறுபடியும் பதட்டமான ஒரு சூழல் நிலவுவதுமாகவே இருக்கிறது. எனவே எப்போது இந்த ஒப்பந்தங்களை சரியாக கடைபிடித்து இந்த யுத்தம் நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கும். நான் கூட இல்லை, எல்லாருக்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். எனவே இப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்போ பலஸ்தீனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 20 வருடங்களுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடைபெற போகிறது. எனவே இந்த கைப்பற்றப்பட்ட மேற்கு கரையோரம், அதே போல கிழக்கு ஜெருசலம், காசா உள்ளிட்ட அனைத்து பலஸ்தீன பகுதிகளிலும் தேர்தல் நடத்தப்படும் என்று இப்போ பலஸ்தீன ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருக்கிறது. எனவே தேர்தல் வந்தால் தான் ஒரு புதிய தலைவர் நல்ல முடிவுகளை எடுப்பார். காசாவில் ஹமாஸ் அமைப்பு நிர்வாகத்தை இது கலைத்துவிட்டு அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை வேறொருத்தரிடம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே வரப்போகின்ற தலைவர் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே அதே போல ஓமான் வளைகுடா அருகே 3 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப ஈரான்ல ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹார்மஸ் நீரினை பொறுத்த வரைக்கும் மூடுவதும் திறப்பதும் கப்பல்களுக்கு யுத்தம் செய்வதுமாகவே இருக்கிறது. இதே போல அமெரிக்க ஜனாதிபதி பல பல திட்டங்களை முடிவெடுப்பதும் திட்டங்களை உருவாக்குவதும் அந்த திட்டங்களிலிருந்து விலகுவதும் அப்போது ஒவ்வொரு நாடுகளும் அந்த திட்டத்துக்கு அவருடைய திட்டத்துக்கு சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் அந்த ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் உடனடியாக அண்மை காலங்களில் அதிரடியாக வரியை அறிவித்திருந்தார் இல்லையா, என்னுடைய திட்டத்துக்கு நீங்கள் இணங்கல, அப்போ இந்த நாட்டுக்கு நான் இத்தனை வீதத்தை நான் அதிகரிக்கிறேன் அப்படிங்கிறது. கொஞ்சம் காலமாக அவர் அந்த கொள்கையிலேயே மூழ்கி இருந்தார். இப்போ யுத்தத்தில் பக்கம் போனதுனால கொஞ்சம் அந்த கொள்கை பக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அமெரிக்காவினுடைய குடியேற்ற H-1B கிரீன் கார்டு விசாக்களில் மாணவர்கள் மற்றும் நிறுவனங்களை கடினமாக்கும் வகையில் இப்போ ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், புதிய விதிகளை தயாரிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு விதியை கொண்டு வரணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விசாக்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு பணியாளர்கள், மாணவர்கள், இந்தியர்கள் பெரும்பான்மையாக இருப்பதனால அந்த புதிய விதிமுறைகள் இந்தியர்களுக்கு கூடுதலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தப்படும் சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது, பேசலாம். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கு.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிற முக்கியமாக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வீதி விபத்துக்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான முன் ஆயத்தமாக எதிர்கால சந்ததிகளுக்கு வீதி விதிமுறைகள் குறித்து தெளிவூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் டேக் கேர் வேலி திட்டம். இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக. எனவே எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவினுடன் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விதிமுறைகள் வெளிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் மட்டுமல்ல, ஏராளமான நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்கள் நூடாக எனவே இதற்கான அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரன் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்க பொடுத்தாக்க நிகழ்ச்சியோடு.

0: தொண்ணூத்தெட்டில் வசந்தம் எஃப்எம் வழங்களுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: களுத்துறை மாவட்டத்தில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் பெருகுவதாக கண்டறியப்பட்ட பின்னவத்த, வாது மற்றும் மொல்லிகுட பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளை கேந்திரமாக கொண்டு இன்றைய தினம் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வாதுவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட குறித்த நடவடிக்கையின் போது இலங்கை விமானப்படையின் ட்ரான் பிரிவுக்கு சொந்தமான ட்ரான் கேமரா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. அதன்போது பொது சுகாதார பரிசோதகர்கள் சாதாரணமாக செல்ல முடியாத உயரமான கட்டிடங்கள் மற்றும் கூரைகளின் மீது டெங்கு நுளம்பு குடம்பிகள் பெருகும் இடங்கள் ட்ரான் கேமராக்களின் உதவியுடன் கண்காணிக்கப்பட்டன. பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் இணைந்து குறித்த கூட்டு நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: தெற்கு ஸ்பெயினில் காட்டுத்தீயில் சிக்கொண்டு 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு பிராந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐரோப்பா முழுவதும் நிலவும் வெப்ப அலைகள் காரணமாக ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதாகவும், அண்டாலூசியாவில் மிக மோசமான காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், குறித்த பகுதிகளில் பதிவான மிகவும் மோசமான காட்டுத்தீ பரவல் இதுவெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை.

இரண்டாவது மடத்தால தோடு கிடைந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறது வஸ்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. ஒழித்த பாடல் அது உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நேரம் 4:09 கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த யுத்தத்தால் மக்கள் ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திப்பாங்க. அதே போலதான் இயற்கை ரீதியாகவும் மக்களுக்கு நேரக்கூடிய ஆபத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே போல விபத்துக்கள் இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஏதாவது ஒன்றால் மக்கள் அழிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஜின்சியாங்கா ஒரு மாகாணத்தில் வந்துட்டு ஏற்பட்ட ஒரு பாரி ஒரு தீ, அதனால 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல வந்துட்டு 500 மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள், 100 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நின்று இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அதனால 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது இப்படி இருக்க ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு மாகாணமான அல்மேரியாவில் வந்துட்டு காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு கடுமையான ஒரு காட்டுத்தீ, கட்டுக்கடங்காத ஒரு காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெப்பம் நிலவுகின்றது. வெப்பம் உண்டாலே அங்கே இருக்கின்ற காடுகளுக்கு தீ பரவுவது இயற்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே 40 செல்சியஸுக்கும் அதிவாக பதிவாக இருக்கிறது இந்த வெப்ப அலைகள். எனவே கிட்டத்தட்ட ஜெர்மனியிலிருந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடும் வெப்பத்தால் மட்டும் 5000 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாருங்களேன், அதில் வந்துட்டு 75 மேற்பட்டவர்கள் தான் அதிகம். அதிலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக மரணடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்படியெல்லாம் இயற்கை ரீதியாக ஒரு பக்கம் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. உச்சக்கட்ட தாக்குதல் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து முடிந்திருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு

0: சூப்பரான ஒரு பாடல் கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் திரைப்படத்துக்காக டி இமானின் இசைகள் தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 4:20.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: குட்டி ஸ்டோரி
1: என்ன சொல்றா பாருங்க.
2: Let me sing a kutti story, pay attention, listen to me.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: ஓகே, இந்த மனதேலத்தில் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடி இருந்தது. ஓகே, அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டதா, இந்த இரண்டையும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. சிறுத்தைக்கு மிகுந்த எச்சரிக்கையுடனும் பசியுடனும் சிறுத்தை என்ன பண்ணுச்சு, அந்த மேய்ந்து கொண்டிருக்கிற கருப்பு மானையும் புள்ளி மானையும் பார்த்து அதன் பக்கத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது. ஆனால் எத்தனை எதை தாக்குவது, இதில் புள்ளி மானையா அல்லது கருப்பு மானையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்க தெரியாமல் அதன் அருகில் சென்றது. அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடினது. பிறகு அதை இது ஒரே இடத்தில், இடது பக்கத்தில் ஒரு மானும் வலது பக்கத்தில் இன்னும் ஒன்று ஓடியது. சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது, எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது. பிறகு சரி, கருப்பு மானை துரத்தலாம், அதில் தான் நிறைய இறைச்சி சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்த தொடங்கியது. ஆனால் அதற்குள் அந்த கருப்பு மான் தொலைதூரம் ஓடி போய் மறைந்து விட்டது. உடனே சிறுத்தை, அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி சிறுத்தைக்கு வேறு பசி, வேறு அதிகமாக யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நாங்கள் புள்ளி மானை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்து அந்த பாதையில் ஓடிய புள்ளி மானை துரத்த ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அந்த புள்ளி மானம் ஓடி போய் மறைந்து விட்டது. எனவே சிறுத்தை வந்துட்டு எந்த ஒரு மானையும், புள்ளி மானையோ அது கருப்பு மானையோ பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் அந்த இடத்தில் நின்றது. இதுதான் மனிதர்கள், பேராசைப்படுவாங்க, அதிக ஆசைப்படுவாங்க. இந்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் முன் எதை எடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்க தெரியாமல் முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும். தடுமாறது இந்த பேராசையால் தான். கடைசியில் எதுவுமே இல்லாமல் தனிமையில் தான் இருக்க வேண்டும்.
1: என்ன
2: சொல்றா பாருங்க.

ஆனந்த தாண்டவம் திரைப்படத்துக்காக ஜீவியனுடைய இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நிரம்பி பொழுது 4:30.

0: என் பேர் வரோன், எங்க போனாலும் அபிலாஷன், தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா. என்ன தொழில் நான் செய்யணும் நானா?
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வாவன், இது நம்ம தியேட்டருக்கு, உனக்கு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்ற.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர். பலகோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும்

தமிழன் திரைப்படத்துக்காக சுபராரம் ஒரு பாடல் கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. கட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கின்றும் சுபரான நல்ல பல பாடல்களும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க.

முன்னதாக 2026 உலக கிண்ணத்தை பொறுத்தவரைக்கும் ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து தொடரை பொறுத்தவரைக்கும் பரபரப்பான ஒரு காலிறுதி போட்டி. இதுவரை தோல்வியை சந்திக்காத ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் வரலாற்றில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்று நள்ளிரவு நேருக்கு நேர் மோத இருக்கிறது. எனவே அந்த இரண்டு அணிகளும் சந்திப்பது இதுதான் முதல் முறை. ஒட்டுமொத்த சர்வதேச போட்டிகளையும் பார்க்கின்ற போது இரண்டு அணிகளும் 22 முறை மோதி இருக்கிறது. ஸ்பெயின் 12 முறையும் பெல்ஜியம் 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. 5 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றது. இந்த 2 போட்டிகளும் நேருக்கு நேர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நள்ளிரவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதே போல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவசர மருத்துவ நிபுணர் நாசா விண்வெளி வீரருமான கர்னல் அனில் மேனன் எதிர்வரும் 14ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முதல் முறையாக பயணிக்க இருக்கிறார். இவருக்கு 49 வயது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 8 மாதங்கள் வரை தங்கி இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தில் ஒரு நீண்ட கால விண்வெளி பயணங்கள் மனித உடல்களில் ஏற்படுத்தப்படும் விளைவுகள் குறித்து இவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இவர் பிறந்தது அமெரிக்காவில் தான். இவர் மருத்துவம், இராணுவம் மற்றும் விண்வெளி பயணம் ஆகிய துறைகளில் கல்வி கற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவரை பொறுத்தவரைக்கும் 2014ஆம் ஆண்டில் நாசாவின் அறுவை சிகிச்சை நிபுணராக சேர்ந்த இவர் 2018க்கு பிறகு ஸ்பெக்ஸ் நிறுவனத்தினுடைய விண்கல தயாரிப்பு பணிகளில் உதவியும் செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு இவரது விண்வெளி வீரர் இவரது மனைவியும் அதே போல ஒரு விண்வெளி வீரரும் ஆவார். இவருடைய மனைவியும் ஒரு விண்வெளி வீரர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஸ்பெக்ஸ் விண்கலம் மூலம் 5 நாட்கள் சுற்றுப்பாதையில் பயணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த விண்வெளியில் பயணிக்கின்ற போது மனித உடல்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன ஆபத்துக்கள் ஏற்படும், அது குறித்தான ஒரு ஆய்வாக தான் இது இருக்க போகின்றது. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து மிளந்திருங்க நல்ல பாடலோடு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு. பாடல் எது கும்கே திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில்

0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

ஓகே, அடுத்து ஒலிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த போதும் வருட இறுதியில் எதிர்பார்த்த சுற்றுலா இலக்கை அடைய முடியும் என பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இம்மாதத்தின் முதல் 6 நாட்களில் மாத்திரம் 34,721 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடத்தில் 23,62,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 11,81,294 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இவ்வருடத்தின் கடந்த சில மாதங்களில் கூடுதலான சுற்றுலா பயணிகள் பிப்ரவரி மாதத்திலேயே வருகை தந்துள்ளனர். சீனாவில் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 28 பேர் பலியாகினர். பாதணி உற்பத்தி தொழிற்சாலையொன்றிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தென்கிழக்கு சீனாவின் சிங்ஷியாங் நகரத்தில் காணப்பட்ட தொழிற்சாலையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீப்பரவலையடுத்து கரும்புகை குறித்த பகுதியில் பரவி காணப்பட்டதாகவும் தொழிற்சாலையின் மேல்தளத்தில் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் சிக்கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: அனுசரணையை வழங்கிய 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். வாரத்தின் இறுதி நாள் அதாவது வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருபி. இன்றைய நாளையும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்னப்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 7 5 0 0 1 அதே போல 01 2 7 7 5 1 1 1 அல்லது ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்கலாம். அடுத்த முறை சுப்ரமணிய பாடலுக்கு கட்டு வரலாம்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பூஜை திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும் இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் இது?
2: வணக்கம், நான் நிரோசனிஜா ஐஷாலிலிருந்து படிக்கிறேன்.
1: நிரோசனிஜா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிரோசனிஜா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: இனிதான் குடிக்கணும்.
1: அப்படியா? அப்ப ரொம்ப வெயிட்டிங் போல என்ன? ஓகே ஓகே. உங்களுக்கு பாடல்கள் பிடிச்சிருக்கா?
2: திரைப்படத்துக்காக

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: நான் சட்டத்தானி ரஷாத் அகமது காணி தொடர்பான விடயங்களை நேரலுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
4: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: வசந்த பார்வை. வசந்த பார்வை அந்தி சாயும் இரவின் அமைதியில்

0: காதல் நினைவுகளை காற்றடையில் தவளவிடும், காற்றடையில் தவளவிடும்.
1: நினைச்ச வாழ்க்க வேணும், நெஞ்சம் கிடந்து ஏங்குதே.
0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
2: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழும்.
3: அதுதான்
2: பேர் வரும். எங்க போனாலும் அபிலாஷன், தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா. என்ன தொழில் நான் செய்யும்?

0: தேவராட்டம் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: ரத்தன் போடேஸ்ல இருந்து கோபு பேசுறீங்க மேடம்.
0: கோகுல் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கும் மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகுல். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: மேடம் இப்ப வேலை முடிச்சுட்டு வசந்த் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க.
0: அப்படியா? ஓகே ஓகே கூல். ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊர் பக்கம் மழை கொஞ்சம் துருகிட்டு இருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? நான் டீ எல்லாம் குடிச்சிட்டேன்
0: மேடம். ஓகே, அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: உங்க வசந்தும் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது தோட்டத்தில் உள்ள அனைவர்களுக்காகவும் நல்ல பாடல்கள்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி அனுராதா ஸ்ரீராம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளும் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்,
3: முஹைதீன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி சூப்பரா இருக்கீங்களா?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம்
4: குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம்
3: குடிச்சேன். ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
4: கம்பஹா மஜித் நானா காவணி சூப்பர் அனிவாசர் மற்றும் வசந்த விளங்க காணித்து உள்ளவங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக.
3: ஓகே, ரொம்ப நன்றி.
4: நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சிங்கம்

0: நானே இந்திரன் நானே சூரியன் சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று வந்து கேட்டுட்டு போயிருந்தோம். அது வந்து சிங்கம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமார் தந்த பெரிய குளியானையிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்ம ஊர் பக்கமெல்லாம் மழையா இருக்கின்றது.
0: அப்படியா? மழையோடையும் வசந்தம் கேக்குறீங்கன்னு?
1: மழையோட கூலா வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, அன்பான உறவுகள் தானே. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதா? தோப்பு கொச்சிக்காடை ஈடன், நண்பர் தலைவா கலை கிருஷ்ணபக்தன், வத்தல ஐயா கண்ணு, நீர்கொழும்பு சாம்குமார், பதிலை ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், மச்சந்திரன், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, வெளிமலை செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அருள் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம், யார் இது?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன்
0: மேடம். அப்துல் மஜீத், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கல மேடம். நீங்க எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் உங்களோட நிகழ்ச்சியில பாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கேன். அருமையான பாடு.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீன் அவர்களுக்காகவும், கொழும்பு 14 அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மோமட்ட செல்லம் ஆளுக்காகவும், அன்பான நண்பர் வக்கலை ஐயா கண்ணு மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், பரிசுத்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் நீங்க தரும் பாடலை கேட்போம் மேடம். நீங்க தந்ததுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நீங்களும் இது போல சந்தோஷமா பேசணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 கால் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

கோவிச்சிட்டு போதியா?

0: மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் சட்டத்தானி ரஷாத் அகமது காணி தொடர்பான விஷயங்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை அன்னி சாயும் இரவின் அமைதியில்.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: நல்ல போல
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.
5: மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மனுஷனா வாழும்.
6: அதுதான் நீ செய்யற இல்ல.
5: என் பேர் வரும், எங்க போனாலும் அபிலாஷன், தொழில் அதிபர் அப்படின்னு செய்யணும்டா. என்ன தொழில் நான் செய்யணும்? நானா
6: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு பாபன் இது நம்ம தியேட்டருக்கு, உனக்கு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்றேன்.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த விகிதத்துல போயிட்டாங்க. இந்த மாதிரி சந்தமும் இருக்காங்க. ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். உமாச்சந்திரன் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே உமாச்சந்திரன், ஓகே ஓகே. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா டீ எல்லாம் குடிச்சிட்டோம். ஓகே அக்கா, டா போட்டு வந்திருக்கீங்க.
0: ஆமா ஆமா, நான் ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன்.
1: அதுதானே கம்ப்ளீட் இருக்குமே.
0: ஆமா ஆமா, ஓகே உமாச்சந்திரன்,
1: வாழ்த்து அக்கா, வாழ்த்து கலங்கிறது.
0: நன்றி நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: தினத்தை கணக்கிட்டு சொல்லுங்க. அக்கா காக்கும் குடும்பங்களுக்காகவும் எனக்கு முருளுக்காகவும் வசந்தேகம் பாதுக்க சிவநந்தி இந்திய ரவி ஆட்டோ விஸ்வநாதன் வசந்தகுமார் ஈரனையா உன் காட்சி வேகம் கிருஷ்ணபக்தன் அத்தர் ஐயாக்கன் சமூகநாதன் ராஜலட்சுமிமா சுரேஷ் கண்ண மகேஸ்வரி
0: ராசிரஜந்திரத்தின் நிகழ்ச்சி. ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எஃப்எம்.

0: மணித்தியாலத்தையும் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் அகஸ்தனையில இருந்து ஐயாத்திரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்க்கா, நீங்கள்?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் ஆடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரகொலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், மற்றும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் சந்திரமோகன் மற்றும் கிருஷ்ணபட்டன் சந்திரமோகன், மற்றும் நாகஸ்தனில் சத்தீஸ்தோத்தில் வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்களுக்காகவும் விஐஆர்ஸ்டே தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, தலைவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் எஸ்டேட்டு ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையாக மற்றும் ஈடன் அண்ணா, கந்துலையாவில் இருக்கும் எனது சொந்தங்கள் அனைவர்களுக்காகவும் அனைத்தையும் வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. நல்லதொரு பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, படிக்காதவன் திரைப்படத்துக்காக.

0: 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் கட்டியெழுப்பப்படும், ஜனாதிபதி உறுதி. டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் வளமான நெல் அறுவடை. கடந்த 9 நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்தது. டித்வாவுக்கு கிடைத்த நிதி அன்பளிப்புகள் சட்டவிரோத கணக்குகளில் அல்ல, செலவுகள் வெளிப்படைத்தன்மையானது என பிரதமர் தெரிவிப்பு. இம்மாதத்தின் முதல் 6 நாட்களில் 34,821 சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை. சீனாவில் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மிக சிறந்த வாழ்க்கை சூழல் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நெட் கொள்வனவு நடவடிக்கைகளுக்காக வரலாற்றில் அதிகூடிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனுராதபுரம் வடக்கு நீர் விநியோக வேலை திட்டத்தின் 2 கட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதவிய கேப்பட்டிகொல்லாவ, ஹொரவ பொத்தானை மற்றும் கஹடகஸ்திகிலிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் காணப்படும் சிறுநீரக நோய் நிலைமைக்கு தீர்வாக குறித்த பிரதேசங்களில் உள்ள 67,000 குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் சுகாதார நலன்மிக்க குடிநீரை பெற்றுக் கொடுப்பதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வேலைத்திட்டத்தின் ஊடாக அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்பதுடன் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்குவதாக இலங்கைக்கான பதில் ஜப்பான் தூதுவர் கமஷுட்டா நாவ்கி தெரிவித்தார். பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த போதும் வருட இறுதியில் எதிர்பார்த்த சுற்றுலா இலக்கை அடைய முடியும் என பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இம்மாதத்தில் முதல் 6 நாட்களில் மாத்திரம் 34,721 சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடத்தில் 23,62,000 அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 11,81,294 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். வருடத்தின் கடந்த சில மாதங்களில் கூடுதலான சுற்றுலாப் பயணிகள் பிப்ரவரி மாதத்திலேயே வருகை தந்துள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் 2,79,028 பேர் வருகை தந்துள்ளனர். இம்மாதத்தின் முதல் 6 மாதங்களில் 34,721 பேர் வருகை தந்துள்ளதுடன் இவ்வருடத்தில் ஒட்டுமொத்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 12,00,000 நெருங்கியுள்ளது. இம்மாதத்தில் கூடுதலான சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் குறித்த எண்ணிக்கை 8,192 என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகளுக்கமைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கருத்துரைக்கையில் சஹ்ரான் ஹாசிமினால் இஸ்லாமிய ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்கான தனது திட்டம் 2018 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்ததாக ஜனக்டி சில்வா ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். கண்டி அசல பெரேராவுக்கு தாக்குதல் நடத்தி சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகத்துக்கிடையில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதே அவரது நோக்கமாக காணப்பட்டதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். 2019 ஆண்டு ஜனவரி 25 தேதி முதல் ஏப்ரல் 20 தேதி வரை சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட தௌஹித் ஜமாத் அமைப்பினர் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ளவிருந்த பிரிவினைவாத செயல்பாடுகள் தொடர்பில் அரச புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் நிலந்த ஜெயரத்னவினால் போலீஸ் அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். மனு மீதான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக எதிர்வரும் 14 தேதி வரை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. டித்வா சூறாவளி தாக்கத்துக்கு மத்தியில் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற நிதி அன்பளிப்புகள் எந்தவொரு சட்டவிரோத கணக்குகளிலும் வைப்பிலிடப்படவில்லை என்றும் குறித்த நிதி திரைசேரியின் நிர்வாக கணக்குகளில் பாதுகாப்பாக உள்ளதென்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நன்கொடையாளர்களிடமிருந்து 7.599 பில்லியன் டாலர், வெளிநாட்டு நன்கொடையாளர்களிடமிருந்து 11.5 மில்லியன் டாலர் நன்கொடையும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். டித்வா சூறாவளியினால் 492,102 குடும்பங்களைச் சேர்ந்த 16,66,231 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கிடைக்கப்பெற்ற நிதி அன்பளிப்புகள் தொடர்பான முழுமையான விவரங்களை இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பிரதமர் தெளிவுபடுத்தினார். இம்மாதத்தின் முதல் 9 நாட்களில் டெங்கு நோயாளர்கள் 10,685 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இவ்வருடத்தின் இதுவரை 66,064 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல்மாகாணத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது. இதுவரை கொழும்பு மாவட்டத்திலேயே கூடுதலான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தற்போது கம்பக மாவட்டத்தை விட கொழும்பு மாவட்டத்தில் கூடுதலான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். டெங்கு நோயாளர்கள் துரிதமாக அதிகரித்து செல்லும் நிலையில் இவ்வருடத்தில் இதுவரை 46 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுவரை கூடுதலான டெங்கு நோயாளர்கள் மேல்மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாகவும், அது சதவீத அடிப்படையில் 52% கடந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கம்பக மாவட்டத்தில் 13,556 பேர் பதிவாகியுள்ளதாகவும், கொழும்பு மாவட்டத்தில் இவரிடத்தில் 13,355 பேர் பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறைந்த அளவான நோயாளர்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 40 பேர் பதிவாகியுள்ளனர். நுழம்பு பெருகும் வகையில் சூழலை பேணிச் சென்ற கொட்டாவ கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட 20 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டு வளாகங்களில் தீவிர சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்று கொஸ்வத்த கலம்பலுவாவ பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது. நுழம்பு பெருக்கும் வகையில் சூழல் காணப்பட்ட நிலையில் அது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நேர்மறையான பொருளாதார வளர்ச்சி சர்வதேச சந்தையில் இலங்கை தொடர்பான சிறந்த நம்பிக்கை மற்றும் அங்கீகாரத்தை மேம்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். உலக வங்கி இலங்கையை உயர்மட்ட வருமானம் கொண்ட நாடாக தரம் உயர்த்தியுள்ளமைக்கு 2022 நெருக்கடிக்கு பின்னர் இலங்கை பெற்றுள்ள சிறந்த முன்னேற்றத்துக்கு சாட்சி என அட்வொகட்டா நிறுவனத்தின் உறுப்பினர் கலாநிதி சுதாகர ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். 5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய சுமார் 60,000 அதிகமான கடல் அட்டையுடன் சந்தேக நபர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த 60,448 கடல் அட்டைகளுடன் 26 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 12 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து குறித்த சுற்றிவளைப்பை மன்னார் பிரதேசத்தில் முன்னெடுத்தனர். மன்னார் விசேட அதிரடி படையினர், முகாம் அதிகாரிகள், ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலையடுத்து இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. தொடர்வது வர்த்தக செய்தி. தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கி டிஜிட்டல் வங்கியியல் சேவையின் புதிய யுகத்தை அடையாளப்படுத்தி முதன்முறையாக மொபைல் பேங்கிங் வங்கியியலின் புதிய சேவையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கையில் முதன்முறையாக மொபைல் வங்கியியலின் வாலெட்டை அடிப்படையாக கொண்டு தொடுகையின்றி கொடுப்பனவுகளை செலுத்தும் டப் அண்ட் பே சேவையை இலங்கை வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. அது தொடர்பான நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த சோய்சா, பிரதமர் நிறைவேற்று அதிகாரி வை ஏ ஜாயதிலக உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்திருந்தனர். இலங்கை வங்கி இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற வகையில் தமது இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங் சேவையான BOC பிளாக்ஸ் சேவையை வழங்குகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சீனாவின் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதணி உற்பத்தி தொழிற்சாலையொன்றிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தென்கிழக்காசியாவின் ஜின்ஜியாங் நகரத்தில் காணப்பட்ட தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ பரவலை அடுத்து கரும்புகை குறித்த பகுதியில் பரவி காணப்பட்டதாகவும் தொழிற்சாலையின் மேல்தளத்தில் பெருமெண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் சிக்குண்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தீ விபத்தினால் உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்பட்டுள்ளதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் விளையாட்டுத்துறைக்காக பயன்படுத்தப்படும் பாதணிகளில் 120% அதிகமான பாதணிகள் சீனாவின் பாதணி நகர் என வர்ணிக்கப்படும் ஜின்ஜியாங் நகரிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காட்டுத்தீயினால் ஸ்பெயினில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பா முழுவதும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள வெப்ப அலைகள் காரணமாக இவ்வாறான காட்டுத்தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தீ ஏற்பட்ட வாகனங்களில் காணப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீ வனாந்திர பகுதிகளில் பரவியுள்ளது. காட்டுத்தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் கட்டியெழுப்பப்படும், ஜனாதிபதி உறுதி. டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் வளமான நெல் அறுவடை. கடந்த 9 நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்தது. டித்வாவுக்கு கிடைத்த நிதி அன்பளிப்புகள் சட்டவிரோத கணக்குகளில் அல்ல, செலவுகள் வெளிப்படைத்தன்மையானதென பிரதமர் தெரிவிப்பு. இம்மாதத்தின் முதல் 6 நாட்களில் 34,821 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. சீனாவின் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் பலி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்தி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்தி லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் ஆங்கில எழுத்தாக தெரிவாகி இருக்கிறது சி. வெற்றி இலக்கங்கள் 37, 39, 48, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 37, 39, 48, 58. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,04,600 பெருமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 25, 42, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 25, 42, 45. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,98,960 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,378 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 7, 13, 51, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 7, 13, 51, 74. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 5, 3, 8, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 8, 5, 3, 8, 7. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,80,440 பெருமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 38, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 8, 31, 55. சூப்பர் கேஷ் சீட் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 5, 6, 2, 3. சூப்பர் கேஷ் சீட் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 5, 6, 2, 3. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,79,560 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,393 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 23. வெற்றி இலக்கங்கள் 38, 40, 42, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 23. வெற்றி இலக்கங்கள் 38, 40, 42, 50. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,82,920 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 31,20,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,047 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 28, 35, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 28, 35, 42. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,24,040 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்திலத்திற்கான வெற்றி முடிவுகள் 951 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 9, 0, 7, 7, 0, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 9, 0, 7, 7, 0, 4. நேற்று நாளில் 37,35,120 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,35,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத்திலத்திற்கான வெற்றி முடிவுகள் 425 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 0, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 0, 4. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,54,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் சட்டத்தானி ரஷாத் அகமது காணி தொடர்பான விடயங்களை நேரலுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை சாயும் இரவின் அமைதியில்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கும் எப்பயும் கூட பேச. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல கேட்டு டீ டீ குடிங்க சரியா? சொல்லுங்க
1: மேடம். பாடல் கேட்க சாவத்த நீலகாந்தன் மருமகள் அமைச்சு கண்வான பாலா பிள்ளையாக அழகான் கீத்துமா, மருமகள் அருள் செல்வி கண்வான சுரேஷ்குமார் பிள்ளையான சுவேதா, மர்மனா ஜெகா ஜஸ்டின் கௌசல்யா, மருமகள சங்கீதா அபிகுட்டி திலுக்கர் மோகன்ராஜ், மற்றும் பானுலி அனைவருக்காக அன்பான அறிவிப்பால் சிறீபுரம் உங்களுக்காக பாடல் கேட்கும் மேடம்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி அனுராதா ஸ்ரீராம்.

0: மனுத்தேளத்தின் ஸ்டார் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0123275005 கதை போல 0123275111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? வினோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் வினோ என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நிகழ்ச்சி
0: கேளுங்க, சரியா?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: சிவாஜி திரைப்படத்துல இருந்து ஒரு சுப்ரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹாய் வணக்கம் அக்கா.
0: ஹாய் வணக்கம். யார் இது?
1: மக்களே ரமேஷ் அக்கா.
0: ரமேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு வந்து ரூம்ல இருக்கமா.
0: ஓகே ரமேஷ், சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் நல்லமா கண்ண டைம் இருக்கு, நான் நல்லா சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, இதான் ஷோ எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு ஐடியா.
1: நிகழ்ச்சி
0: கேளுங்க.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நிலசன் கேக்குறேன்.
0: என்ன பேர் உங்களுக்கு?
1: என் பேர் நிலசன்.
0: திலுக்ஷன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க
0: திலுக்ஷன். இதா முதல் தரம் பேசுறீங்களா?
1: இல்லக்கா, பேசுறீங்களா?
0: ஓகே திலுக்ஷன், என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகேமா, ஓகே. அப்புறம் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க? சரி, ஓகே. அவர் யார் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க நினைச்சாரோ அத்தனை உறவுகளையும் மன்னித்துக் கொண்டு அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அன்னி சாயம் பிறவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவே.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

0: நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரனினுடைய குரல்ல வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்
1: அம்மா. அம்மான வணக்கம் அம்மா.
0: அன்பான வணக்கம். யார் இது?
1: ராசையம்மா.
0: ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்ல சௌகமா இருக்கேன். அம்மா நல்ல சௌகங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்கம்மா. சாப்பிட்டுதான் பாசமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. பிள்ளைங்கள இருந்து
0: அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் சேர்த்துக்க உள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அம்மா மனைவி பத்மினி, தீனு, சசன், வசந்தி எல்லாத்தையும் சேர்த்து அம்மாவுக்கு சேர்த்து வாழ்த்துங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நல்லங்கம்மா.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நன்றி.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இந்த இரவு இன்னும் இனிமையாக இருக்க போகுது. உங்களுக்கு நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 01 2 7 5 001 அல்லது 01 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு அழகிய பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட விருப்பங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க, சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பேரு வர பியூட்டி ஷூ ஃபர்தாங்க இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: ஓ,
0: என்ன செய்றீங்க?
1: நான் வெயிட் பண்றேன், ஷூ அடிக்கிறேன், பியூட்டி ஷூ.
0: சரி, எவ்வளவு காலமா?
1: 32 வருஷம்.
0: அடுத்ததா உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக வரப்போகிறது. கேளுங்க, கேட்டுட்டு என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

0: கதை சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
2: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: Quite exciting.
4: தமிழின் சுவாசம் வசந்தம்
5: FM.
4: 102.6

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112 2 775 0 0 1 அல்லது 0112 2 775 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபேஸ்புக்கினோடாக. வணக்கம், கொழும்பு 15 மதுரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துள்ளிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. இனிமையான இரவு வணக்கம் தம்பி, எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், எனது அன்பான குடும்ப உறவுகளுக்காக பாடல் தாருங்கள், நன்றி அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஏகலையிலிருந்து லீலி ராஜ் வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியில் இணைகிறேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம், நானும் வசந்த நிலாவில் இணைந்துள்ளேன். மாலா பெனாட் வந்திருக்காங்க ஹெட்டன்லேருந்து. அன்பான இரவு நேர வணக்கம், கின்யா மரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. இனிய வணக்கம், வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அந்ததலையிலிருந்து அரசு வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் கூறி வந்திருக்காங்க ஹட்டாம்பிட்டியிலேருந்து புஷ்பராஜ் அவங்க வந்திருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இரவு பொழுது அப்படியே இனிமையாக கடந்து போகட்டும் அப்படிங்கிற நினைவோடு நான் இருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், அழைப்பினை மேற்கொள்ளுங்கள் எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். இணைந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312 2 7 5 0 0 அல்லது 0312 2 7 5 0 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ரமேஷ்குமார்.
0: எப்படி இருக்கீங்க? வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
1: வீட்டோட
0: தான் இருக்கிறீங்க. அண்ணானும் மரியாதையா கூப்பிடுறீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய வயசு எனக்கு தெரியும். எப்போதுமே காலையில தான் கதப்போம். இன்னைக்கு தான் இரவு நேரத்துல உங்களோட இணைப்பு ஏற்படுத்திருக்கேன். வாழ்க்கையில எப்படி போகுது உங்களுக்கு? வசந்தத்தோட போகுதா? அதனால என்ன? அதனாலதான் மாற்றுத்திறனாளின் இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அது மற்றவங்களால முடியாததா இருக்கும். அதனாலதான் அவங்க பேரு மாற்றுத்திறனாளி. யாரெல்லாம் மனிதர்? அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: மரபம்பிளவு குடும்பம் குடும்பம்

0: குடும்பம், மோகதீக குடும்பம், இருமல வியாழி குடும்பம் மற்றும் அனைத்து வசந்தங்கள் உள்ளங்கள் நல்ல ஒரு பாட்டு தாங்கும்.
1: சரி, நன்றி.
0: நன்றி.

மதுரை மறிக்கொழுந்து வாசம். இந்த பாடலை கேட்டுட்டு பாடகரோட வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஃபேன் தான். அதுவே இந்த பாடல் ஒலிக்கும் போது அப்படியே கண்ணு மூடி ராமராஜர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கும் நொண்டி அடிக்கிற டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்மார்க்கான ஒரு இந்த பாட்டோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. காரணம், அந்த பாடலை ப்ளே செய்யும் வரைக்கும் கூட எனக்கு அப்படி இருக்கல, ஆனால் ப்ளே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. தொடர்ந்து நினைத்துக்கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபேஸ்புக்கில். ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம் கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க, வசந்தம் கேட்டுட்டு இருக்காங்களாம். கந்தலாயிலிருந்து கே உவைதீன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை சொல்லியிருக்காரு. அந்த வானமும் செய்யக்கூடிய சேட்டைகளை மிஞ்சிதடி, மேகங்களின் வித்தைகள் கார்மேகங்கள் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து கொண்டன அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. சரி, அடுத்ததான் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாலா கீர்த் கார்த்திகா வந்திருக்காங்க, கரோலினா ஹரி வந்திருக்காங்க, வசந்தகுமார் வந்திருக்காரு சப்புமால்காந்த பெரிய குறியானையிலிருந்து. உங்கள் நிகழ்ச்சி அருமைக்கு நான் கந்தலாயிலிருந்து முகமட் ஜெய்சர் வந்திருக்காரு. ஒரு அழகிய பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து யாரெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்மிலா ஜெய்சர், ரம்லா குட்டி, ரயான் குட்டி, சுகைலா ஆகியோருக்கு ஒரு பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. கினிகத்தேனையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. ஆயன்னா அன்பான இரவு நேர வணக்கம், அட்டாளை சென்னை மூவியர் தற்போது தோஹா கட்டார்லேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மூதூர் பட்டித்திடலேருந்து வடிவேல் வந்திருக்காங்க. வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொசல்லகம்ம குலராசா, நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இனிமையான இந்த இரவு பொழுது கொஞ்சம் வேகமாக நகர்ந்து வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருப்பினும் இந்த வார இறுதிக்குள் நுழையும் இந்த நாள் கொஞ்சம் வேகமாக கடந்து செல்லட்டுமே. ஏன்னா நிறைய பேருக்கு வார இறுதி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க இல்லையா, நானும் தான். ஸோ அந்த வார இறுதிக்கு வழி அனுப்பி வைக்கும் ஒரு நாளாக இன்றைய வசந்த நிலா இருக்கட்டும். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கீங்க. நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த இனிமையான இரவு பொழுதினில் நீங்களும் என்னோட உரையாட அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிடலாமா? எடுத்துக்கோங்க. சரி, யார் இது? எப்படி இருக்கீங்க? நான் யாருக்குமே ரொம்ப நேரமா லைன் கொடுக்கவே இல்லையே.
1: என்னமா சார் உங்களுக்கு, எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையில சார், உங்க நீங்க இருந்தா லைன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு சார் எனக்கு.
0: அப்படியெல்லாம் ஒரு பலனும் கிடையாது, விவரம் கொடுத்தாச்சு தானே.
1: அதுதான்
0: சார். சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்து கொள்ளலாம்?
1: பாலகேஷ் சார், வசந்த வானொலி அருள்மொழி, முந்தாஸ் பேதம், வாயுதன், ஈடன், மரசோப், சின்னய மகாதேவன், சிறியார்மா, மாமனல் மௌசி, இமேன வலையா, சோமசிறி, தாயான, உமாச்சந்தர், பாபு, கிருஷ்ண பக்தன், சிறிகால், சின்ன தம்பி, பேண்டிக் சங்கத்துறை, மற்றும் சரோஜனிமா, சாந்தனி, பௌத்தலா, தாரணியம்மா, ரேகா, அன்பான அரிப்பா, சங்கர் சார், உங்களுக்காக பாடல் கேட்போம் சார்.
0: சரி, அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம் சார். நன்றி.
0: வணக்கம்.

கொற்றிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியல் மலையக மண்ணில் வசந்தம் FM

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு நேரத்தில் அப்படியே கவலைகள் எல்லாம் மறந்து கொஞ்சம் காற்றலையில் வரும் கானங்களோடு பயணித்திருப்போம். வார இறுதி என்பதால் சில நேரம் சிலர் அப்படியே இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது வாகனம் ஓட்டுபவராக நீங்கள் இருந்தால் கவனமாக பயணம் செய்யுங்க, அல்லது வாகனத்தில் பாடலோடு தூங்குபவராக இருந்தால் காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே என்னோட பயணிங்க. இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் நைட் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கரோலினா கண்ணையா வந்திருக்காங்க. பொத்துவில்லேருந்து பாடகர் ஜியா வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம், தெய்யோ வீட்டிலேருந்து தயாளன் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட இரவு வணக்கம், எனது குடும்பத்திற்காக நல்ல பாடலோன்று தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா பாலாஜி வந்திருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, விடிய விடிய வசந்தத்தோடு தான் நான் அப்படின்னு சொல்லி கரோலினா லிலிதன் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட இருக்க எல்லா ஐடியும் எடுத்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்லை வேற வேற ஆக்களாக கூட இருக்கலாம், ஆனால் பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு. நீங்களும் என்ன பண்ணுங்க, டக்குன்னு உங்களோட தொலைபேசியை கையில் எடுங்க, எடுத்து 0112-775-001 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0112-775-111 இந்த ரெண்டு தொலைபேசி இலக்கத்தில் ஏதேனும் ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களோட அழைப்பினை மேற்கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பாக்காங்க வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கூட நீங்கள் பதிவிடலாம். தருவதற்கு தயாராக இருந்தால் நானும் தர முயற்சிக்கிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பு ஏற்படுத்துங்க, என்னோட பேசலாம். 0312 2775 0301 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அழைப்பினில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை குறைச்சிருவோம்.
1: உங்களுக்கு
0: தெரியாதது இருக்கு, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, இப்ப வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு ஐஸ் வச்சுட்டு நீங்க பாடல் தாங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, தேடி எடுப்போம்.
1: மாடப்புறாவே வா. சொல்லுங்க. நான்கு சுவர்கள் சிறைவாசம்தான், இருந்தும் கை நீட்டி என்னை ஆவலோடு அழைக்கிறது அந்த சிறிய ஜன்னல். அதன் மரச்சட்டங்களுக்குள் அடங்கி இருக்கிற முடிவில்லா வானத்தின் முழு அழகும், மகளின் நீல பெருவெளியும், இரவின் நட்சத்திர கோலங்களும், மழை நாளில் சில்லன்ற சாரலும், சோலை கனி தரும் குயிரின் அன்பான இசை என் அறைக்குள் பேரதிசயம். துறவுகள் இல்லாவிட்டாலும் பகலின் முழுவழகும், பகலின் நீல பெருவ சோலை கனி தரும் குயிலின் அன்பான இசை என் அறைக்குள் பேரதிசயம். சிறகுகள் இல்லாவிட்டாலும் நிழல்கள் பறந்து திரிகின்றன அந்த ஜன்னல், அந்த சின்ன சிறு வானத்தை.
0: அதுக்காக ஏன் கடைசி இரண்டு வரியில நீங்க பறந்தீங்க? நீங்க மெதுவா சொன்னாதான் எனக்கு புரியும். சின்னஞ்சிறு செல்லு பறந்து அப்படின்னு எப்படி புரியும்? யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க பாடலுக்காக? அருள்மொழி,
1: உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த பாடுதான்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கிறீங்க. இனிமையான இந்த இரவு பொழுதினில் என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவுமே இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரவு நேர வணக்கம் உருவத்த தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஊர் விட்டு ஊர் வந்த படத்தில் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கந்தளாயிலிருந்து ஜெய்சர் கேட்டிருக்காரு. அடுத்ததான் ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிளம்பு 5 நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். இந்த இரவு பொழுதினை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த இனிய இரவினில் இன்னும் நான் இருக்க போகிறது கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரம் நீங்கள் என்னோட இணைந்து கொள்ளலாம். இணைப்பு ஏற்படுத்துங்க. 0312-7175-0031 அல்லது 0312-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை குறைச்சிரும். யார் இது?
1: சார், இத்தியாதல தயாளன் சார்.
0: தயாளன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்க சார். நல்லமா இருக்கீங்களா?
0: ஓ, நல்லமாக இருக்கிறேன் தயாளன். என்ன செய்யுங்க?
1: இந்த இடவலைக்கு பிறகு சார் தங்களோடு.
0: ஆமா, நீங்க கால் பண்ணும்போதே நானும் அதை யோசித்தேன். அப்புறம் எப்படி போனது உங்கள் வாழ்க்கையெல்லாம்?
1: அருமையான பாடல் சார்.
0: ஆஹா, அப்படியா? நன்றி, நன்றி தயாளன். சந்தர்ப்பம் தர மறுத்திருக்கிறேன், எடுத்துக்கோங்க.
1: பெண் பஞ்சு மேகங்கள், உன் பிஞ்சு பாதங்கள், மண் தொட்டதால் இங்கே செவ்வானம் போலாச்சி, சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே, வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே, சூடிய பூச்சரம் வானவில் தானோ ஓ வசந்த ராஜா, தேன் சுமந்த ரோஜா ஓ.
0: சொல்லுங்க. நன்றி.

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் ஒரு நினைவை சுமந்து செல்லும். அந்த மாதிரி சில நினைவுகள் முடியாத ரயில் பயணங்களாய் தினம் தினம் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரியான நினைவுகள்ல இருந்து எல்லாம் அப்படியே விலகி கொஞ்சம் சந்தோஷமாக காற்றலையில் வரும் பாடல்களை ரசித்து இந்த இரவில் அமைதியாக உறங்கச் செல்லும் உள்ளங்களுக்காக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் தேமோதரையிலேருந்து மகேஸ்வரன் அண்ணா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நல்ல சுகமா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நன்றி, நான் நல்லா இருக்கேன் மகேஸ்வரன், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஆய் அண்ணா, நான் மது கிரவலப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் சூப்பர். ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லாருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் தம்பி, எங்களையும் நிகழ்ச்சி நினைத்து கொள்ளுங்கள். எனது அன்பான குடும்ப உறவுகளுக்காக பாடல் தாருங்கள். நன்றி, நான் வந்து சின்னையா வந்திருக்காராம், தமோதர அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில வேலைகள் தமோதரையாக கூட இருக்கலாம். அவருக்கு வந்து என் ஜீவன் தேடுதே பாடலை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, கேட்டுட்டே இருங்க, தொடர்ந்து நானும் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் உங்களோட இப்படி கதை பேசிட்டு இருக்க போகிறேன். அந்த இருக்கும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்கள். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். நேரம் இப்போது சரியாக 11:29.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுருக்கோம். இணைந்து கொள்ளுங்க 0112 275 001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில்லையா. வணக்கம். வணக்கம்
1: இரவு நேர வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: நலமாக இருக்கிறேன். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இருந்து வந்திருக்கீங்க. நாம சொல்லிட்டு கதப்போம் இல்லையா? இந்த கையில டுவல் சிம் போன் இருக்கிறது மிக தவறு, தெரியுமா? ஒரே நேரத்துல 2 நம்பருக்கு அடிக்கிறது இல்லையா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுவோம்.
1: செந்தமி செல்வம் படத்துல கூடு எங்க மாதிரி ஃபேவரட் சாங் முடிந்தா தர பாருங்க.
0: கூடு எங்க?
1: அதான் கேக்குறேன்.
0: அதான் நான் எங்கேயும் எடுத்துட்டு வரல உங்களோட கூட, சரியா?
1: கேட்டு பாப்போம்.
0: யாரெல்லாம் விண்ணத்துக்கு போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காக போனேன். நந்தகுமார் சேர்க்கா சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அரும பரதா பாத்திமா ரவி ரஹ்மா மருஜு குவைதி சின்னையா மகாதேவன் ஆட்டோ விஸ்வநாத் மச்சந்த வசந்தகுமார் ஃபாரூக் ஈடன் சரோஜனி அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்

கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

ஒழித்த பாடலானது மும்தாஸ் பேகம் வந்து கேட்டிருந்தாங்க, தனக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அந்த பாடல் இன்றைய தினம் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி உரையாடிய கலந்து கொண்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஃபேஸ்புக்கினூடாக வந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட நன்றிகள். காரணம், நாமளும் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய தருணத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த இரவினில் உங்களுக்கு வந்த பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதனோடு அப்படியே இந்த இரவு உங்களுக்கு ஒரு இனிமையான இரவாக மாறட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னமொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இதமான இரவு வணக்கம் சொந்தங்களை இன்னமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 திகதி சனிக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. நீங்களும் கூட இன்றைய தினத்தில் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் எழுப்பக்கூடிய உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வணக்கம் சந்திவெளியிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாரு. ஷர்விகன், ஷர்மிதன், சஜிந்தா ஆகியோருக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் என்று தாருங்கள் சொல்லிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நாங்களும் சந்தோஷிச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். எங்களையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள். அன்பான உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. யதீஸ்வரன், கவாஷ்கரன், டிலுக்ஷன், நண்பர்கள் உஷாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டுக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி, அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் சொல்லி இனி கால நேர வணக்கம் அக்கா. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், கொட்டகலை டிரைடன் வசந்தம் சந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். வசந்தத்தோடு நாங்களும் சொல்லி மஸ்கல்யால இருந்து மோகன் குடும்பத்தினர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

தங்கிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

சந்தஸ்டார நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காணி பொழுது வணக்கம் வணக்கம் சொல்லி அட்டியந்துறை மேமிட்டி கந்தையிலிருந்து விஜய் நிகழ்ச்சி உடனிருந்தாங்க. இன்றைய தினம் தன்னுடைய மகளான யுவஸ்திகா 4வது பிறந்த நாளை கொண்டிருக்கிறார். அமர்வில் வாழ்த்துவோர் அம்மா விஜய், அப்பா புண்ணிய ஸ்ரீ, காமாட்சி சரஸ்வதி, பாபு, சசி, தியாகம் மற்றும் துஷாந்தினி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி வத்தலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சி உணர்ந்திருந்தார். அவரும் கூட சாம்குமார், வசந்தகுமார் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பாதுக்கையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, ரமணி டிலுக்ஷன் மற்றும் விஜயகுமார் மற்றும் எட்டையந்துறை சிவா ஜுவல்லரி அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதேபொழுது அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி எட்டையந்துறையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல் வாழ்த்துக்கள் சொல்லி பிந்தினிலிருந்து ராசையா நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. மனைவி பத்மினி, தினு, சசான், வசந்தி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க.